சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் என்ற நிகழ்ச்சியில் இன்று காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் இன்று ஆடி முதல் நாள் முன்னிட்டு ஒரு சில பக்தி பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

வணக்கம். நேரம் 10:01. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பு. இணையதள வானொலிகளில் முதன்மை வானொலியில் ஒன்றான சபரி இணையதள பண்பலை ஒளிபரப்பில் காட்சி நிறைய விரும்பி தம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பவர் கோவையிலிருந்து எஸ் ராஜேஷ். நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக ராமாபுரம் அனுஷ்யா சகோதரி அவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வழங்குவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த கேதனை சந்தாருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். இன்று ஆடி மாதம் முதல் நாள், ஆடி மாசப்பிறப்புன்னு சொல்லுவாங்க, வெள்ளிக்கிழமை. மிகச்சிறந்த ஒரு புனிதமான நாள். இந்த நாளை பற்றி நம்ம முதல்ல பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது ஆடி மாசத்துக்கு எதுக்காக அப்படி ஒரு சிறப்பு, எத்தனையோ மாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு மாதங்களுமே நிறைய சிறப்புகள் நிறைந்த ஒரு மாதங்கள் தான். ஆடி மாதத்துல மிகவும் சிறப்பான ஒரு மாதமாகும். பல இந்த மாதத்துல வந்து திருமணம் அப்படிங்கறது செய்ய மாட்டாங்க. இதுக்கு வேற எந்த காரணமும் இல்லை. நிறைய விவரம் தெரியாதவங்க நினைப்பாங்க ஆடி மாதம் அப்படின்னு சொன்னா திருமணங்கள் செய்யக்கூடாது, அது வந்து ஒரு மோசமான மாதம். அப்படி இல்லை, மிக புனிதமான மாதம், கடவுளை நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இதன் காரணமாகவே அந்த மாதத்தில் திருமணங்கள் பெரிதாக நடைபெறாது. அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. உத்தராயணம்னு சொல்றது பகல் நேரத்தை குறிக்கும், தட்சிணாயணம்னு சொல்றது இரவு நேரத்தை குறிக்கும். அதாவது நமக்கு வந்து ஒரு வருடம் அப்படிங்கறது வந்து தேவலோகத்துல வந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவலோகத்தோட ஒரு நாள் வந்து நமக்கு ஒரு வருடம். நம்மளுடைய ஒவ்வொரு மாதமும் தேவலோகத்துல 2 மணி நேரத்தை குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில உத்தராயணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருடமும் தை மாதம் துவங்கி ஆனி மாதம் இறுதி வரை ஆன காலங்களை உத்தராயணம்னு சொல்லுவோம். தட்சிணாயணம்னு சொல்றது ஆடி மாதம் முதல் நாள் துவங்கி மார்கழி மாதம் நிறைவு வரை இருக்கும். இப்ப நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலை 6 மணி அப்படின்னு நம்ம குறிக்கோம் இல்லையா. காலை 6 மணி அப்படிங்கிறது நம்ம ஊர்ல இருக்கிறது வந்து தை மாதம்னு நீங்க கணக்கு பண்ணிக்கணும். தை மாதம் காலை 6 மணி முதல் 8 மணி வரை தை மாதம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வரும். அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது நம்ம வந்து வீட்டுல விளக்கேத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு உகந்த நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தம், காலையில 4 மணியிலிருந்து 6 மணி வரை. இது வந்து மார்கழி மாதத்தை குறிக்கும், அதாவது தட்சிணாயன மாதத்தோட இறுதி மாதம். இரவு நேரம், இரவின் மாலை, இரவு 4 மணியிலிருந்து 6 மணி வரை. நம்ம வந்து நம்மளுடைய கணக்கு பிரகாரம் அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை. இது வந்து தேவலோகத்துல இது எப்படி கணக்கு பண்ணுவாங்க, இந்த மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையிலான காலம் அப்படிங்கறது நீங்க கணக்கு பண்ணிக்கணும். அந்த அடிப்படையில கணக்கு பண்ணிக்கணும். அப்போ ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படும் போது அவங்க காலையில 4 மணியிலிருந்து 6 மணி வரை தேவர்கள் எல்லாம் விண்ணில் வந்து உலா வருவாங்களாம். அந்த நேரத்துல நாம வந்து சிறப்பான முறையில வீட்டு வாசல்ல கோலம் போட்டு சிறப்பான முறையில பூஜைகளை செய்யும் போது தேவர்கள் நம்ம பார்த்து நமக்கு அருள் புரிவாங்கிறது ஒரு ஒரு ஒரு உண்மை. அதாவது மார்கழி மாதம், மார்கழி மாதத்தை வந்து தேவலோகத்துல மாலை 4 முதல் 6. நம்ம வீட்டுல எல்லாம் ஈவினிங் டயத்துல 6 மணிக்கு விளக்கேற்றுவோம், அது வழக்கமான ஒண்ணு. அந்த 6 மணியிலிருந்து 8 மணி வரையிலான நம்மளுடைய தேவலோகத்துல மாலை 6 மணியிலிருந்து 8 மணி வரை நமக்கு வந்து ஆடி மாதம் புரியும் நினைக்கிறேன். அந்த வகையில பார்த்தா ஆடி மாதம் நம்ம சாமி கும்பிடுறது, இப்ப நம்ம எல்லாம் சாயங்காலம் 6 மணிக்கு விளக்கேத்தனா விசேஷம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தேவலோகத்துல மாலை 6 மணியா இருக்கிற இந்த நேரத்துல நம்ம ஆடி மாதம் பூஜைகள் செய்யும் போது அது சிறப்பான முறையில அது பலனளிக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்ப நம்ம முதல்ல ஒரு பாட்டை கேட்கலாம். இது வந்து தாய் மூகாம்பிகைங்கிற திரைப்படத்துல இசைஞானி இளையராஜா அவர்கள் அற்புதமான இசையில ஒரு பாடல். இந்த பாட்டுல இசைஞானியோட இணைந்து 2 பாடகர்கள் முதல்ல பாடுவாங்க. அவங்க யாருங்கிறத பதிவிடுங்க நேயர்களே. இப்பொழுது நாம இந்த பாடலை கேட்கலாம்.

அந்த அழகான பாடல் தாய் மூகாம்பிகை திரைப்படத்தில் இடம்பெற்றது. இசை ஞானி இளையராஜா அவர்களோடு தீபன் சக்கரவர்த்தி, டி கே எஸ் கலைவாணன் ஆகியோர்கள் பாடினார்கள். சரியான விடையை சிறப்பான முறையில் வழங்கிய தென்காசி மாவட்டம் சோழச்சேரி தேன்மொழி சகோதரி அவர்களுக்கும், சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான விடை. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆடி மாதம் என்பது மிகவும் உகந்த ஒரு மாதம், புண்ணிய காலம் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு கோவில்களிலும், குறிப்பாக அம்மன் கோவில்களில் ஆடி மாதம் விழா காலங்கள் கொண்டிருக்கும். வசந்த காலம் என்று கூறுவார்கள் இந்த ஆடி மாதத்தை. மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மிகவும் உகந்த ஒரு காலகட்டம். 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது இந்த வருடம். அதில் முதல் வெள்ளிக்கிழமையின் சிறப்பு என்னவென்றால், விளக்கு பூஜை செய்தால் சிறப்பு என்று கூறுவார்கள். திருவிளக்கு பூஜை என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். விளக்கு பூஜை ஒவ்வொரு கோவிலிலும் பல இடங்களில் நடக்கிறது. நம்மால் கோவிலுக்கு சென்று கடவுளை துதிக்க முடியவில்லை என்றால், வீட்டில் கூட விளக்கேற்றி வைத்து, ஓ நம் புஷ்பங்களை வைத்து விளக்கு பூஜை செய்யலாம். இந்த முதல் வெள்ளிக்கிழமை திருவிளக்கு பூஜை செய்தால் மிகவும் சிறப்பு என்று கூறுவார்கள். இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்கலாம். நவக்கிரக நாயகி திரைப்படத்தில் டாக்டர் தீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு உங்களுக்கான ஒரு கேள்வி. ஆடி மாதத்தில் இம்முறை 5 வெள்ளிக்கிழமைகள் வர இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வரலட்சுமி நோன்பு என்பது இந்த முறை ஆடி மாதம் வரவில்லை. அது எப்பொழுது வருகிறது? கேள்விகள் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய கேள்விகள் சற்று ஆன்மீக சம்பந்தப்பட்டு இருக்கும். ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை வருகிறது. எப்பொழுதும் ஆடி மாதம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு இம்முறை ஆடி மாதம் வரவில்லை. அந்த வரலட்சுமி நோன்பு என்று வருகிறது? பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் இந்த பாடலை கேட்கலாம்.

நேயர்களே மன்னிக்க வேண்டும், ஒரு சிறு வேலையாக இருக்கின்றார். இதோ நம் நிகழ்ச்சியில் ஒரு 2 நிமிடத்துக்குள் கலந்து கொள்வார் ராஜேஷ் ஐயா அவர்கள். இதோ அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஜெகத்குரு ஆதிசங்கர் இந்த படத்திலிருந்து திரிபுரி சுந்தரி கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் இதோ.

நேயர்களே, கேட்ட அந்த அழகான பாடல் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல். நிகழ்ச்சியில் சற்று சில தவிர்க்க முடியாத காரணங்களினால் சற்று ஒரு 15 நிமிடம் என்னால் உங்களோடு உரையாட முடியவில்லை, மன்னிக்கவும். இந்த பாடலுக்கு முன்பு கேட்ட பாடல் தேவியின் திருவிளையாடல் திரைப்படத்தில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் அவர்களும் வாணி ஜெயராம் அவர்களும் பாடிய பாடல். மிக இனிமையான பக்தி பாடல். அதனைத் தொடர்ந்துதான் ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்தில் கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டீர்கள். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், இந்த ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமைகள் வருகிறது, வரலட்சுமி நோன்பு என்பது எப்பொழுது வருகிறது என்று. இதற்கு பல நேயர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். குறிப்பாக தென்காசி மாவட்டம் தோலுச்சேரியைச் சேர்ந்த தேனி சகோதரி மற்றும் சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரி மற்றும் மதுரை மாட்டுத்தாவணி அழகரண்ணா மற்றும் கீதனை சென்சார் போன்றோர்கள் விடைகளை அளித்திருக்கிறார்கள். ஆனால் சரியான விடை ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி. வரும் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி ஆவணி மாதத்தில் வரும் முதலாவது வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அனுசரிக்கப்பட உள்ளது, கொண்டாடப்பட உள்ளது. சரியான விடை அளித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் விஜயரசுகுமார் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை விளக்கு பூஜை செய்தால் சிறப்பு என்று கூறினேன். இரண்டாவது வெள்ளிக்கிழமை, அதாவது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மாவிளக்கு, விளக்கு மாவு என்று கூறுவார்கள். இந்த மாவிளக்கு போடுவது என்பது நமது பண்டை காலம் தொட்டு நமது வீடுகளில் கூட நடக்கக்கூடிய ஒரு வழமையான ஒன்று. ஆடி மாதம் ஒவ்வொரு மாரியம்மன் கோவிலிலும் இந்த மாவிளக்கு போடும் ஒரு ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் ஏதாவது ஒன்றை நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு அது நிறைவேறும் பொழுது அதற்காக மாவிளக்கு போடுவது வழக்கம். நீங்கள் இப்பொழுதும் பல கோவில்களுக்கு சென்று பார்க்கலாம். சிலருக்கு வயிற்றில் மாவிளக்கு போடுவார்கள், சிலரை படுக்க வைத்து கண்களில் இலையை பரத்தி பின்னர் அதன் மீது மாவிளக்கு போடுவார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான பிரார்த்தனைகள் இருக்கிறது. அதை நிறைவேற்றிய பின் இடக்கூடியதுதான் மாவிளக்கு. மாவிளக்கு ஆலயத்தில் தான் இட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. வீடுகளில் கூட நமது தெய்வ சன்னதியில் மாவிளக்கு போடுவார்கள், விளக்கு மாவு என்று சொல்லுவார்கள். மாவிளக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நமது நேர்களுக்கே தெரியும். மிக அற்புதம், ஆடி மாதம் இரண்டாவது வெள்ளிக்கிழமை மாவிளக்கு போட்டால் விசேஷம் என்று கூறுவார்கள். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை மிக சிறப்பான ஒரு மாதம். பல கிராமத்து கோவில்களில் கூட விழாக்கள் பூத்து குலுங்கும் வசந்த காலம் என்று கூறுவார்கள். வசந்த காலத்தின் உற்சவங்கள் பல கிராமங்களில் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். எல்லா கிராமங்களிலும் குறிப்பாக அம்மன் கோவில்களில் மிக விசேஷமாக இது கொண்டாடப்படக்கூடிய ஒன்று. நாம் வாழ்க்கையில் எதை கொண்டு போகிறோம்? இந்த உலகில் நாம் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆன்மீகம் என்பது மிகவும் அவசியம். ஆன்மீகம் அழிந்து விடும் பொழுதுதான் நம்மை அறியாமல் நாம் பல தவறுகளை செய்ய நேரிடுகிறது. ஆகையினால் நாம் வாழும் இந்த நாடு ஒரு ஆன்மீக பூமி. இங்கு நாம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் கடவுளை, அதுவும் குறிப்பாக அந்த அன்னையை நாம் வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். இப்பொழுது உங்களுக்காக துக்க நிவாரணி அஷ்டகம் என்று ஒன்று கூறுவார்கள். இது வந்து நம் கடவுளுக்காக சொல்லக்கூடிய ஒரு அஷ்டகம். இந்த அஷ்டகத்திலிருந்து ஒரு பகுதி மங்கள ரூபிணி மரியணி சூழினி மன்மத பாணியலே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திரும் சங்கரி சௌந்தரியே, கங்கன பாணியின் கனிமுகம் கண்டருள் கற்பக காமினியே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, கான் ஒரு மலரென கதிரொலி காட்டி தாத்திர வந்திடுவாய், தான் ஒரு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கியே வீசிடுவாய், மானொரு விழியால் மாதவர் மொழியால் மலிகள் சூடிடுவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. இது துக்க நிவாரண அஷ்டகம். இதில் ஒரு பகுதியை தான் இப்பொழுது கேட்டீர்கள். இதன் அடுத்த பகுதியை அடுத்த பாடலின் பொழுது பார்க்கலாம். இப்பொழுது ஒரு பாடல், பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். கேள்வி, இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? இந்த பாடல் அவ்வளவுதாக அரிதாக வானொலியில் ஒளிபரப்பாகாத ஒரு பாடல். இந்த பக்தி பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே. இப்பொழுது நாம் கேட்கலாம் பி சுசீலா பாடிய ஒரு பக்தி பாடல், திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை.

நேயர்களே, கேட்ட அந்த அழகான பாடலை நிகராக வேறு ஒரு பாடல் ஒலித்தது. இருப்பினும் நாம் ஆடி மாதத்தின் மூன்றாவது வெள்ளிக்கிழமை எதற்காக என்றால், இந்த வெள்ளிக்கிழமைகளில் பல இடங்களில் படையல் போடுவார்கள். அதாவது படையல் போடுவது என்றால் நமது குலதெய்வத்துக்கு பூஜை செய்து ஒரு கலக்கத்தில் மஞ்சள் தண்ணியை நிரப்பி வேப்பிலையை அதில் பரத்துவார்கள். பரத்திய பின் கலந்த சாதம் என்று சொல்வார்கள் அல்லவா, ஐந்து விதமான சாதங்களையும் செய்வார்கள். பாயத்திற்க நமது அதாவது பாயசம் செய்து வரை பாயசம் செய்து நாம் இறைவனுக்கு படைப்பது. இது பல இடங்களில் பல கிராமங்களில் இன்றும் நடக்கிறதாம். பல கிராமங்களில் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமையை படையல் போடுவதற்கு என்று கூறுவார்கள். இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை கடவுளுக்காக இந்த ஐந்து விதமான சாதங்களை படைத்துவிட்டு பின்பு அதை வருபவர் எல்லோருக்கும் வழங்கி அவர்கள் புசிப்பதை நாம் பார்ப்பது மிக சிறப்பு. இந்த நேரத்தில் சிறப்பான முறையில் இந்த மூன்றாவது வெள்ளிக்கிழமை பல கிராமங்களில் படையல் போடும் திருவிழா என்று நடக்கும் என்று கூறுகிறார்கள். ஆடி மாதம் என்று பார்த்தால் இது மிக சிறப்பான ஒன்று. ஆடி மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாரியம்மன் கோவில்களில் கூழு காட்சி பல இடங்களில் பல கிராமங்களில் பார்க்கலாம். கூழு கொடுப்பார்கள். அதற்காகவே கிராமங்களில் நமது பக்தர்கள் கியூ கணக்கில் இருப்பார்கள். மிகவும் நீண்ட கியூவில் இருந்து அந்த கூழை பெறுவார்கள். மதுரை போன்ற பகுதிகள் நமது தமிழகத்தில் இருக்கும் கிராம பகுதிகள் நிறைந்த மாவட்டங்கள் மதுரை மற்றும் திருச்சி தஞ்சை போன்ற பகுதிகளில் எல்லாம் இந்த ஆடி மாத விழாக்கள் மிக சிறப்பாக நடக்கும். ஆடி பதினெட்டு என்று கூறுவார்கள். ஆடி பதினெட்டு என்றால் மிக சிறப்பான முறையில் நமது அதாவது ஆடி பதினெட்டில் விதை விதைப்பார்கள் விவசாயிகள். அதை தை மாதம் அறுபடி செய்வார்கள். இதுதான் நமக்கு ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையில் பார்த்தால் கூட நமது வீடுகளிலும் ஆடி பதினெட்டை சிறப்பான முறையில் கொண்டாடுபவர்கள் பலர் உண்டு. ஆடிப்பெருக்கு காவிரி அன்னை நிச்சயமாக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டும் என்று கூறி அந்த காவிரி அன்னையை வணங்கக்கூடிய திருநாள் இந்த ஆடி பதினெட்டு. மிக சிறப்பான ஒரு பல விழாக்கள் கொண்ட ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இப்பொழுது நாம் துக்க நிவாரணி அஷ்டகத்தில் அடுத்த சில பகுதிகளை பார்க்கலாம். சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போட்டிட தடுவியில் வந்தவளி, பொங்கரி மாதவி பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளி, என் குலம் தழிந்திட எழுபடி உடனே எழுந்திரல் துர்க்கைகளே, ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, தனதன தன்தன தவிநுளி முழங்கிட தன்மணி நீ வருவாய், கணக்கன கண்கன கதிரொலி வீசிற கண்மணி நீ வருவாய், பணப்பன பம்பன பறையொளி கூவிட பண்மணி நீ வருவாய், ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க

நிகாரணி காமாட்சி. மிக அற்புதமான இந்த துக்க நிகாரண அஷ்டகத்தை நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மட்டுமல்ல, எப்பொழுதுமே நாம் இதை கடவுளுக்கு நாம் இதை கூறி வந்தோம் என்றால் நாம் நினைக்கும் காரியங்கள் சிறப்பான முறையில் வெற்றி பெறும். பல கோவில்கள், குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கோவை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கோனியம்மன் கோவில் மற்றும் ஆசானி அம்மன் கோவில் மிக பிரபலம். இந்த கோவில்களில் ஆடி மாதங்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பல கிராமப்புற கோவில்கள் மட்டுமல்ல, நகரங்களிலும் கோனியம்மன் கோவில் கோவையின் காவல் தெய்வமாகும். கோனியம்மன் கோவிலிலும் சரி மற்றும் மாசாணி அம்மன் கோவில் பொள்ளாச்சி அருகே உள்ள இந்த கோவிலிலும் சிறப்பான முறையில் ஆடி மாத பூஜைகள் சிறப்பாக நடைபெறுவது ஐதீக வழக்கமாகும். இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். இப்பொழுது தயவுசெய்த நேர்களே, சென்ற பாடலுக்கு நான் கேட்ட கேள்விக்கு இந்த பாடலுக்கு பதிலளியுங்கள். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் என்ன? இது நிச்சயமாக ஒரு திரைப்பட பாடல் தான். ஓசை கொடுத்த நாயகியே என்று பி சுசீலா பாடிய ஒரு பாடல். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் கேட்கலாம் இந்த பாடலை.

அந்த பாடல் ஞான குழந்தை திரைப்படத்தில் இடம்பெற்றது. பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். இந்த பாடல் எந்த திரைப்படத்தில் இடம்பெற்றது என்று கேள்வி கேட்டிருந்தேன். இதற்கு சரியான விதியை அளித்திருக்கிறார்கள் தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த தேன்மொழி சகோதரி, மதுரையைச் சேர்ந்த மாட்டுத்தவரி அழகர் தான், அப்புறம் தென்காசியைச் சேர்ந்த நமது அறிவிப்பாளர் விஜயஹரிகுமார் அவர்கள் ஆகியோர்கள் சிறப்பான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரி மற்றும் தேன்மதி சகோதரி மற்றும் சென்னை அம்பத்தூர் அகிலா சகோதரி மற்றும் மதுரையைச் சேர்ந்த மாட்டுத்தவணி அழகரண்டா மற்றும் கீதனை சத்தார் ஆகியோர்கள் நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக அம்மாவூர் மனிஷா சகோதரியும் தொடர்ந்து இருக்கிறார்கள். தனிப்பக்கத்தில் கும்பகோணம் கணபதி நகர் மனவரண்ணா மற்றும் கோவை ராஜேஸ்வரி புவனேஸ்வரி ஆகியோர்களும் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிறப்பான முறையில் பதிலளித்து வருகிறார்கள். சிறப்பு. இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த ஆடி மாதம் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆன்மீக பூமியான நமது நாட்டில் பல இடங்களில் பல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய மிக நல்ல ஒரு மாதமாகும் ஆடி மாதம். இதில் பல பண்டிகைகள் நடக்கிறது. முருகனுக்கு கூட ஆடி கிருத்திகை மிகவும் பிரபலம். ஆடி கிருத்திகை என்பது மிகவும் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு முருகன் கோவிலில் கொண்டாடக்கூடிய மிக பெரும் திருவிழாவாகும் இந்த ஆடி கிருத்திகை என்பது. அது போல அம்மனே நாம் அம்மனை நினைத்து அன்னையை நினைத்து தவசு இருப்போம். ஆனால் அன்னையே வந்து பூமியில் தவசிறந்த பூமி ஒன்று இருக்கிறது, அது ஆடி தவசு என்று கூறுவார்கள். அந்த ஆதிபராசக்தி அந்த சக்தி பார்வதி பூமிக்கு வந்து தவசு இருந்த அந்த பூமி மிகவும் பிரபலமான ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் ஒரு சிறப்பு நாம் பல இடங்களில் பார்த்திருக்கலாம். வைணவர்கள் ஸ்தலங்கள் என்று இருக்கும், சைவர்களின் ஸ்தலங்கள் என்று இருக்கும், சிவன் பெருமாள் என்று தனித்தனியே அங்கே இருக்கும். ஆனால் இந்த கடவுளுக்கு பெருமாளும் சிவனும் ஒன்றுதான் என்பதை நிலைநாட்டும் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு கோவில் திருநெல்வேலி அருகே, தூத்துக்குடி அருகே

வாய் பள்ளியிட அருள் புரிவாய். கண்மொழி அதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே. ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருப்பாகரி துக்க நிவாரணி காமாட்சி. சிறப்பான ஒரு ஸ்லோகம் தான் இது. மேன் பருவத்தூரை பற்றி நாம் பார்க்க வேண்டும். இந்த மருவத்தூரில் இருக்கும் அன்னையின் கோவிலுக்கு பலரும் இன்றும் கூட செவ்வாடை தொண்டர்கள் என்று கூறுவார்கள். பலரும் இருமுடி தாண்டி செல்வது வழக்கம். எப்படி நாம் சபரிமலை கோவிலுக்கு மாலையிட்டு செல்கிறோமோ அதுபோல அந்த மேல்மருவத்தூரில் இருக்கும் அன்னை ஆதிபராசக்தி ஆலயத்துக்கு நமது தமிழகத்தில் பல பகுதிகள், ஏன் இந்தியாவில் பல பகுதிகளில் இருந்தும் பெண்கள் செல்லக்கூடிய செவ்வாடை தொண்டர்கள் என்று கூறுவார்கள். அவர்கள் இருமுடி கட்டி செல்வார்கள். மிகவும் பிரபலமான ஒரு கோவிலாகும். இந்த மாதிரியான கோவில்கள் நிறைந்திருக்கும் நாட்டில் வாழ்வது மிகவும் புண்ணியம். நாம் செய்திருக்கும் மிகவும் புண்ணியமான காரியம். ஒரு ஜென்மத்தில் நாம் பிறந்து விட்டோம். நமக்கு அடுத்த ஜென்மம் இருக்கிறதா இல்லையா என்று நமக்கு தெரியாது. நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. இந்த சூழ்நிலையில் நாம் வாழும் காலம் மிக சிறப்பானது. இந்த காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? மற்றவர்களுக்கு நல்ல விஷயங்களை போதிக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு நல்லது நடக்கும். அன்னையை தரிசிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் ஒவ்வொரு கோவிலுக்கு இப்போது நாம் நினைக்கலாம். காசியில் இருக்கிறார், பல இடங்களில் அன்னையின் கோவில் இருக்கிறது, காசிக்கு செல்ல முடியவில்லையே என்ற கவலை ஏற்படும். ஒவ்வொருவருக்கும் பல பல ஒரு ஆலயங்கள் மிக பிரபலமான ஆலயங்கள். அந்த ஆலயங்களுக்கு சென்று அன்னையை தரிசிக்க முடியவில்லையே என்ற கவலை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும். ஆனால் நமக்கு கவலை இல்லை. நாம் இருக்கும் இடத்திலேயே அன்னையின் ஆலயங்கள் பல இடங்களில் இருக்கிறது. எங்கிருப்பதும் தாய்தான். அங்கு இருக்கும் அதே காமாட்சி நமது தெருவில் கூட ஒரு கோவிலில் இருக்கிறார். ஆகையை நாம் ஏதோ ஒரு கோவிலுக்கு நாம் செல்வதை வழக்கமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாம் கோவிலுக்கு சென்று கடவுளை தரிசிப்பதை ஒரு வழக்கமாக நமது அன்றாட கடமைகளில் ஒன்றாக நாம் நினைத்துக் கொண்டால் நிச்சயம் நம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம். இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சர்வம் சக்தி பயம். பி சுசீலா அவர்கள் பாடிய பாடல். ஆடித்தவசு என்று கூறும் அந்த விழா நடைபெறக்கூடிய அந்த ஊரின் பெயர் என்ன? அம்மன் தவசு இருக்கும் அந்த இடத்துக்கு பெயர் என்ன? வரிவிடங்கள் நேயர்களே, பாடலை கேட்கலாம்.

கேட்ட அந்த அழகான பாடல் சர்வம் சக்தி மயம் திரைப்படத்தில் பி சுசிலா அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், பாடி தவத்து என்றவுடன் உங்களுக்கு நினைவில் வரக்கூடிய அந்த ஆலயத்தின் பெயர் அம்மன் தவத்து கோலத்தில் இருக்கக்கூடிய காட்சி இருக்கக்கூடிய அந்த கோவில். நமது நேயர்கள் தென்காசி மாவட்டம் தொழிற்சியைச் சேர்ந்த விஜயகுமார் சகோதரியும் தேன்மொழி சகோதரியும் மிகவும் பெருமையோடு சங்கரன் கோவில் என்று சரியான விடை அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஏனென்றால் அவர்கள் இருக்கும் அந்த அந்த இடத்துக்கு அருகேயே அந்த தலம் அமைந்திருக்கிறது. அதை அவர்கள் கூறும் பொழுது எவ்வளவு பெருமை இருக்கிறது. இதுதான் நமது நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒன்று. நாம் எவ்வளவுதான் மாளிகையில் இருக்கலாம், எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரு தலத்துக்கு அருகே நமது வீடு இருக்கிறது, நாம் அங்கு செல்கிறோம், அடிக்கடி நாம் தரிசிக்கிறோம் என்று கூறுவது பெருமை. மிக சிறப்பான ஒன்று. அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் மூன்று வெள்ளிக்கிழமைகள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினேன். நான்காவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் சுமங்கலி பூஜை நடக்கும் என்று கூறுவார்கள். அதாவது நாம் சுமங்கலி பெண்களை நம் வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு குங்குமச்சமிழ் உட்பட அவரவர்களின் வசதிக்கு ஏற்பட்டால் போல எதை வேண்டுமானாலும் வழங்கலாம். சிலர் புடவை கூட வைத்துக் கொடுக்கிறார்கள். இப்பொழுது எல்லாம் முன்பெல்லாம் பார்த்தால் ஜாக்கெட் துணிகள் வைத்துக் கொடுப்பார்கள். குங்குமச்சிமிழ், வெத்தலை பாக்கு, பழம் போன்றவை வைத்து வளையல் மற்றும் அந்த பெண்கள் அணிந்து கொள்ளும் ஆபரணங்களையும் வைத்து பெண்களை அழைத்து கொடுப்பது வழக்கம். இப்படி செய்வது நமக்கு நல்லதாகும். இதை வந்து இந்த நான்காவது வெள்ளிக்கிழமை தான் செய்ய வேண்டும் என்ற அவசியமில்லை. ஆனால் மிகவும் விசேஷமான ஒன்று. நாம் ஆடி மாதம் முழுவதும் பெண்களுக்கு எவ்வளவு நம்மால் செய்ய முடியுமோ அதை நாம் செய்ய வேண்டும். இந்த உலகில் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் பெண்களை படைத்திருக்கிறார். நமது பார்வையில் அது வேறு விதமான பார்வையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அப்படி அல்ல, நம் கண்முன்னே இருக்கும் பெண்கள் ஒவ்வொருவரும் கடவுள்கள் தான், கடவுளின் அம்சம்தான். ஆகையினால் நாம் நிச்சயமாக நமது வீட்டிலும் வெளியிலும் இருக்கும் பெண்களை மதிக்க கற்றுக்கொண்டாலே போதும், நிச்சயமாக அந்த அன்னையின் அருள் நமக்கு வந்து சேரும். அன்னையின் கோவிலுக்கு சென்று ஏராளமான பிரார்த்தனைகளை நிறைவேற்றி பணத்தை அள்ளி அள்ளி வழங்குவது அந்த அன்னைக்கு சந்தோஷம் அல்ல, மகிழ்ச்சி அல்ல. அன்னையின் பிரதிநிதியாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களை மதிக்க வேண்டும், மரியாதை கொடுக்க வேண்டும். இதை நாம் செய்தாலே போதும், நிச்சயமாக அந்த அன்னையின் அருள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் எதுவுமே நடைபெறவில்லை, எதுவுமே நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை என்று நம்மை பலருக்கு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அந்த ஏக்கத்தை போக்க ஒரே வழி ஆன்மீகம்தான். அன்னையை வணங்கினால் போதும், நிச்சயமாக நாம் நினைத்தது நடக்கும். இந்த வருடமும் ஆடி மாதம் நமது சபரி வானொலி உறவுகளுக்கும் வாழ்க்கையில் நினைத்தது அனைத்தும் நடக்க வேண்டும், நிச்சயமாக நடக்கும். நமது வாழ்க்கையில் நாம் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக அந்த சங்கரி, அந்த சமயபுரத்து மாரியம்மனின் அருள் நமக்கு நிச்சயமாக இருக்கும். இப்பொழுது நாம் அடுத்த ஒரு பாடலை கேட்க போகிறோம். துர்காதேவி என்ற திரைப்படத்தில் வாணி ஜெயராம் அவர்கள் பாடிய ஒரு பாடல். இந்த பாடலுக்கு முன்பு ஒரு கேள்வி. சமயபுரம் மாரியம்மன் நம் அனைவருக்கும் தெரியும். திருச்சி என்றாலே சமயபுரம் மாரியம்மன் போகாமல் யாரும் வரமாட்டார்கள். அந்த அளவுக்கு ஒரு புனிதமான தலமாகும். இந்த சமயபுரம் மாரியம்மனின் மூல பெயர் என்று ஒன்று இருக்கிறது. இந்த சமயபுரம் மாரியம்மனை பற்றி நாம் அறிந்து கொண்டால் இந்த சமயபுரம் மாரியம்மன் முன்பு, அதாவது இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கும் சமயபுரத்தில் அவர்கள் தலம் கொள்வதற்கு முன்பதாக ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதனின் தங்கையாக அவர் இருந்திருக்கிறார். அந்த பெயர் என்ன? அதாவது சற்று கடினமான கேள்விதான். சமயபுரம் மாரியம்மனின் ஆதிமூல பெயர், ஸ்ரீரங்கத்தில் அரங்கநாதனின் தங்கையாக வசித்த பொழுது அவரின் பெயர் என்ன? இதை பதிவிடுங்கள் நேயர்களே. இந்த மாதிரியான ஆன்மீக கேள்விகள் சில நேரங்களில் தெரிந்திருக்கலாம், சில நேரங்களில் தெரியாமல் இருந்திருக்கலாம். இது தவறில்லை. இந்த மாதிரி கேள்விகள் ஒருவருக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது என்றில்லை. கேள்விகள் கேட்பது எப்பொழுதுமே எளிது, ஆனால் அதற்கு பதிலை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். அந்த வகையில் நமது சபரி உறவுகள் மிக அற்புதமானவர்கள். கடந்த ஆண்டு சமயபுரம் மாரியம்மன் பற்றி ஒரு நிகழ்ச்சியை நான் வழங்கியிருந்தேன். அந்த நிகழ்ச்சியில் கூட அதை நான் தெளிவாக கூறியிருந்தேன். சமயபுரம் மாரியம்மனின் இயற்பெயர் என்று கூறலாம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் அரங்கநாதரின் தங்கையாகத்தான் முதலில் வசித்தவர் சமயபுரம் மாரியம்மன். பின்புதான் தனக்கென்று ஒரு தனித்தலத்தை சமயபுரத்தில் அமைத்துக் கொண்டார். அந்த ஸ்தலம் சமயபுரத்துக்கு அவர் வருவதற்கு முன்பு ஸ்ரீரங்கத்தில் இருந்த அந்த அன்னையின் பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. இப்பொழுது நாம் துர்காதேவி பாடலை கேட்கலாம். அதற்கு முன்பு துக்க நிவாரணி அஷ்டகத்தின் நிறைவான பகுதிகள். இடத்தரும் தொல்லை இனிமேல் இல்லை என்று நீ சொல்லிடுவாய், சுடர் தரும் அமுதே சுருதிகள் கூறி
சுகமது தந்திடுவாய், படகரம் இருளில் பருதியாய் வந்து பலவினை ஊட்டிடுவாய். ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி துக்கணிவாரணி காமாட்சி, ஜெய ஜெய பாலா சாமுண்டீஸ்வரி, ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெய துர்கா ஸ்ரீ பரமேஸ்வரி, ஜெய ஜெய ஸ்ரீதேவி, ஜெய ஜெயசங்கரி கௌரி கிருபாகரி ஸ்ரீ ஜெய ஜெய ஸ்ரீதேவி என்று இந்த ஸ்லோகத்தை கூற வேண்டும். இந்த துக்க நிவாரணி அஷ்டகத்தை இந்த நிகழ்ச்சியின் முடிவில் முழுமையாக நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த பாடலை கேட்கலாம்.

பாடல் துர்காதேவி திரைப்படத்தில் வாணி ஜெயராம் பாடிய பாடல். சிறப்பான விடையை அளித்திருக்கிறார் நமது தென்காசி மாவட்டம் சோழச்சேரியைச் சேர்ந்த விஜயசுமார் அவர்கள். வைஷ்ணவி தேவி என்பதுதான் சரியான விடை. வைஷ்ணவி என்ற பெயர்தான் சமயவருக்கு மாறிய மணி இயற்பெயர்.

அவருக்கு வருந்துகிறேன். வெங்கமேடு வளர்த்தி சகோதரி அவர்கள் நமக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள். ஆடுகள் சிறப்பு என்று கூறியதோடு இந்த விடையையும் சரியாக அறிந்திருக்கிறார்கள். வளர்மதி சகோதரியை வரவேற்று அவர்கள் சிறப்பாக விடை கூறியிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் இந்த விடையை அவர்கள் அளித்ததற்காக அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதம். வைஷ்ணவி என்பதுதான் சரியான விடை. உங்களுக்கு வாழ்த்துக்கள் சகோதரி. நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில், தெளிவான முறையில் நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நமது நேயர்கள் வந்து சிறப்பான பதிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி. இப்பொழுது நாம் நமது ஆடி மாதம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமையை பார்க்கலாம். இவ்வருடம் ஐந்தாவது வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் சிறப்பான நாள் ஆடிப்பூரம். ஆடிப்பூரம் என்பது நம் ஒவ்வொருவரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் எப்படி சஷ்டி விரதத்துக்காக பலரும் காத்திருப்பார்கள், அதுபோல ஆடிப்பூரத்தில் விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. நாம் நினைக்கும் ஒவ்வொரு காரியமும் நடக்கும். இதை ஆண்டாள் அவர்களை பற்றி நினைக்கக்கூடிய நாள் அல்லவா? ஆகையினால் அந்த ஆண்டாளுக்கு உகந்த நாளான இந்த ஆடிப்பூரம் இவ்வருடம் கடைசி வெள்ளிக்கிழமை வருகிறது. நிச்சயமாக அதை ஒவ்வொரு பக்தர்களும் நிச்சயமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் ஆடிப்பூர திருவிழா மிகவும் பிரபலம். ஆகையினால் ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு மிக சிறப்பான ஒரு வெள்ளிக்கிழமையை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு பாடலை கேட்க போகிறோம். மேல்மருவத்தூர் அற்புதங்கள் திரைப்படத்தில் கேள்வி, இந்த பாடலை பாடிய இரண்டு பாடகிகள் யார்? இந்த பாடலை இரண்டு பாடகிகள் பாடுகிறார்கள். அந்த இரண்டு பாடகிகள் யார்? வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பிறரை பற்றி தவறாக நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்காமல் நாம் இருந்தால் போதும், நிச்சயமாக அந்த அன்னையின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். பிறரை பற்றி நல்ல மதிப்பீடு நம் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும். கடவுள் கோவிலில் தான் இருக்கிறார் என்று அல்ல, நம் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று கூறுவதைப் போல கடவுள் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கிறார். ஆனால் கடவுள் இருப்பதற்காக நம் மனதை கோவிலாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த தூய்மை நம் மனதில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிறரை பற்றி தவறாக நினைத்துக் கொண்டிருக்கும் எந்த ஒரு மனதுக்கும் கடவுள் கோவிலுக்கு சென்றால் கூட அருள் புரிய மாட்டார். ஆகையினால் முதலில் நமது மனதை கோவிலாக வைத்துக் கொண்டு அந்த அணையை வணங்குவோம். இப்பொழுது இந்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலில் பாடிய பாடகிகள் யார்? பதிலளிக்கலாம் மேலே.

கடந்த கேட்ட அந்த பாடல் மேல்மருவத்தூர் அற்புதங்கள் திரைப்படத்தில் வாணி ஜெயராம் எஸ் பி சைலிதா அவர்கள் இணைந்து பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்ட கேள்விக்கான விடையும் அதுதான். சரியான விடையை நமக்கு அளித்திருப்பவர்கள் தென்காசி மாவட்டம் தோணுச்சேரியைச் சேர்ந்த தேன்மதி சகோதரி, விஜய் சகோதரி, விஜயகுமார் சகோதரி, சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த அகிலா சகோதரி மற்றும் வளர்மதி சகோதரி ஆகியவர்கள் சிறப்பான விடை அளித்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு நான் முன்பே கூறியது போல வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் பல கற்பனைகள் இருக்கிறது. ஆசைகள் அளவோடு இருக்க வேண்டும். ஆனால் ஆசையை தாண்டி நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நமக்கென்று பல பேராசைகள் வளர்கிறது, பேராசைகள் வளர்கிறது. அப்படி வளரும் பொழுதுதான் நாம் கடவுளை மறந்து விடுகிறோம். பல நேரங்களில் பார்க்கலாம், கடவுளை துடிப்பதை காட்டிலும் நமக்கு மற்ற விஷயங்கள் பெரிதாக தெரிகிறது. கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது, கவலை என்று ஒன்று வரும் பொழுது மட்டுமே கடவுளை நாம் துடிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் கடவுளை துடிப்பதை நாம் விடக்கூடாது. உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்கிறது. கவலைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. ஆனால் நிச்சயமாக அந்த அன்னை நிச்சயம் நாம் ஒவ்வொருவரின் கவலைகளையும் போக்கக்கூடியவள். அந்த ஆதிபராசக்தியின் அருள் நமக்கு இருந்தால் போதும், நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் வெற்றிகளை நம் வசப்படுத்திவிடலாம். உலகில் நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களும் ஒவ்வொரு விஷயங்களும் நிறைவேற வேண்டும் என்றால் நம் மனதில் தூய்மையாக இருக்க வேண்டும். நம் மனக்கோவிலில் நிச்சயம் அந்த அன்னையை ஆராதிக்க வேண்டும். அதுவே போதும். கோவிலுக்கு சென்று அன்னையை ஆராதிப்பதை விட நம் மனதையே கோவிலாக வைத்துக் கொள்ளலாம். ஒரு காலத்தில் பூசலார் கதையை பற்றி உங்களுக்கு தெரியும். மன்னரின் மனதில் மன்னர் கோவிலை கட்ட பூசலார் மனக்கோவில் கட்டுகிறார். ஆனால் பூசலாரின் மனக்கோவிலுக்குத்தான் முதலில் சிவன் எழுந்தருள்கிறார். அதுபோல நாமும் நம் ஒவ்வொருவரின் மனதையும் தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். மனதால் கூட பிறருக்கு தவறான விஷயங்களையோ மற்றவரை பற்றி மோசமான விஷயங்களையோ நாம் நினைக்க கூடாது. அப்பொழுதுதான் நிச்சயமாக நமக்கும் நல்லது நடக்கும். அந்த வகையில் நமக்கு அன்னை எப்பொழுதும் நம்மோடு துணை இருப்பான் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். பதில் சொல்வாள் பத்திரகாளி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல். இந்த பாடல் கே வி மகாதேவன் அவர்களின் இசையில் வந்த ஒரு பாடல். இந்த பாடலை கே வீரமணி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இந்த கேள்வி என்னவென்றால், கே வீரமணியோடு இணைந்து இந்த பாடலை ஒரு பாடகி பாடியிருக்கிறார். அவர் யார்? அவர் கே வீரமணி அவர்களோடு திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருக்கிறார். திரைப்படத்தில் அந்த பாடகியின் பெயரை பதிவிடுங்கள் நேயர்களே. பாடலை கேட்கலாம்.

கேட்டு அந்த பாடலை பதில் சொல்வாள். பத்திரகாளி திரைப்படத்தில் கே வீரமணி அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலில் அவரோடு இணைந்து பாடிய பாடகி யார் என்று கேட்டிருந்தேன். அதற்கு சரியான விடை வரவில்லை. ஆனால் இந்த பாடகி ஆரம்ப காலத்து பாட்டு, அது பாடகி சித்ரா அவர்கள் பாடிய பாடல். சித்ரா அவர்களும் வீரமணி அவர்களும் ஒரே ஒரு திரைப்படத்தில் தான் இணைந்து பாடியிருக்கிறார்கள். கே சித்ரா அவர்கள் தான் இந்த பாடலை பாடியிருந்தார்கள். சித்ரா அவர்கள் பாட வந்த புதிதில் பாடப்பட்ட பாடல் இது. ஆகையினால் சற்று நம்மால் அதை கண்டுபிடிப்பது கடினம். நான் இதற்கு ராதா என்று கூறுவார்கள் நிறைய நமது நண்பர்கள் என்று நினைத்தேன். ஆனால் அந்த விடை வரவில்லை, வேறு விடைகள் வந்திருந்தது. இருப்பினும் விடையை கண்டுபிடிக்க முயன்ற நமது நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். அதற்கு முன்பதாக இந்த ஆடி மாதம் என்றால் நாம் பார்க்க வேண்டிய மற்றொன்று ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை திருநாளில் நமது வீட்டில், அதாவது மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாட்கள். தர்ப்பணம் கொடுக்கலாம், அல்லது நம்மால் முடிந்த எதை வேண்டுமானாலும் நாம் செய்து அவர்களை ஒவ்வொரு இனத்தில், அதாவது ஒவ்வொரு ஜாதியிலும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். ஆனால் பொதுவான ஒன்று முன்னோர்களுக்கு படையல் போடுவது, தர்ப்பணம் கொடுப்பது, முன்னோர்களை நினைத்து பூஜை செய்வது ஆகியவை ஆடி அமாவாசையில் மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக பல நதிக்கரைகளில் இன்றும் நீங்கள் பார்க்கலாம். கோவையை பொறுத்தவரை பேரூர் பட்டீஸ்வரர் கோவில் நதிக்கரையாக இருக்கலாம், மற்றும் ராமேஸ்வரமாக இருக்கலாம், மற்றும் பல பகுதிகளில் பார்க்கலாம். ஆடி அமாவாசை திருநாள் என்றால் பிதுக்கள் என்று கூறப்படும் பெரியோர்களுக்கு, நம்மை விட்டு பிரிந்து சென்ற பெரியோர்களை நினைக்கக்கூடிய அற்புதமான நாள். மாதத்தில் ஒரு முறை அமாவாசை திருநாள் வருகிறது. நாம் வருடத்துக்கு பார்த்தால் 13 முறை அமாவாசை திருநாள் வரும். ஆனால் அந்த நாட்களில் எல்லாம் நாம் பெரியோர்களை நினைக்கவில்லை என்றாலும் கூட, இந்த ஆடி மாதம், தை மாதம் ஆகிய நாட்களில் வரக்கூடிய அமாவாசை திருநாளில் பெரியோர்களை நினைத்து பூஜை செய்தால் அதற்கு மிகவும் பலன் அதிகம் என்று கூறுவார்கள். அப்படி ஒரு சிறப்பான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். இப்போது நாம் அடுத்த பாடலை கேட்கலாம். இந்த பாடலில் மேல் மருவந்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்தில் வாணிஜெயராம் பாடிய ஒரு பாடல். இந்த படத்தை நாம் பார்த்திருக்கலாம். மிகவும் சிறப்பான ஒரு படம். மேல்மருவத்தர் ஆதிபராசக்தி மிக சிறப்பாக ஓடிய ஒரு திரைப்படமாகும். இந்த திரைப்படம் யாரால் தயாரிக்கப்பட்டது? இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார்? அவருக்கு மிகவும் பிரபலம். இந்த நேரத்தில் நிறைய திரைப்படங்களை அவர் எடுத்திருக்கிறார். இந்த படத்தின் தயாரிப்பாளரின் பெயர் என்ன? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளரின் பெயரை பதிவிடுங்கள். இப்பொழுது நாம் வாணிஜெயராம் பாடிய பாடலை கேட்கலாம்.

அந்த பாடல் மேர்மருவத்தூர் ஆதிபராசக்தி திரைப்படத்தில் வாடிவேரா பாடிய பாடல். இந்த படத்தின் தயாரிப்பாளரை கேட்டிருந்தேன், குருமூர்த்தி என்ற சரியான விதியை நமது மதுரை மாட்டுத்தாவணி அழகிரண் அவர்களும் தென்காசி மாவட்டம் சோழச்சேரி விஜயகுமார் ஆகியோர்களும் தெரிவித்திருந்தனர். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் பதிலளித்ததற்காக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் அடுத்த பாடலை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது. அதாவது, நாம் பழைய கதைகளை கேட்கும் பொழுது அன்னை இந்த பூமிக்கு வந்து சூரனை சம்ஹாரம் செய்திருக்கிறார், அதாவது அசுரர்களை சம்ஹாரம் செய்திருக்கிறார். மகிதாஸ்வர அசுரனை அம்மன் அழித்ததாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல அசுரர்களை அழிப்பதற்காகவே அன்னை இந்த பூமிக்கு வந்து வதம் செய்திருக்கிறார்கள். இன்று நம் மனதில் கூட அசுரர்கள் இருக்கிறோம். நம் மனம் இப்பொழுதும் கோபம் அடைகிறது. கோபம் அடையும் பொழுது நம் மனதில் எழும் ஒரு விதமான எண்ணங்கள் நம்மை ஒரு அசுர எண்ணத்துக்கு கொண்டு செல்கிறது. அதுவரை நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் கோபம் வரும் பொழுது நம் நிதானத்தை இழக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்று உலகில் பாருங்கள், எத்தனை இடங்களில் மிக வன்முறையான காட்சிகள், வன்முறை சம்பவங்கள், தவறுகளை செய்கிறோம், பிழைகளை செய்கிறோம். நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும். அந்த அசுரனை அழிக்க அன்னை அவதாரம் எடுத்தது போல நம்மையும் அழிக்க இந்த உலகில் அன்னை வந்துவிடுவாள் என்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆகையினால் இதை மாற்ற வேண்டும். கடவுள் பாதி, மிருகம் பாதி என்று கூறுவார்கள். அது போல நம் மனம் அசுர மனதை விட்டுவிட்டு தெய்வ மனத்தை மனதில் கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் பிறரை பற்றி தவறாக நினைக்காமல் நம் மனக்கோவிலில் கடவுளை ஆராதிக்க வேண்டும். நம்மால் முடிந்தவரை கடவுளுக்கு விரதம் இருப்பது சிறப்பு. வெள்ளிக்கிழமையானால் நிச்சயமாக காலையிலிருந்து இரவு வரை உப்பு உணவை, உப்பு கலந்த உணவை சேர்த்துக் கொள்ளாமல் உணவு இருந்தாமல் இருப்பது சிறப்பு. அப்படி இருந்து மாலை நேரத்தில் 6 மணிக்கு மேல், அதாவது இரவு நேரத்தில் கடவுளை வணங்கி விளக்கேற்றி விட்டு கடவுளை வணங்கி நாம் உணவு இருந்தது மிகவும் சிறப்பு. குறிப்பாக அபிராமி அந்தாதி என்று கூறுவார்கள். அதை நாம் காலையும் மாலையும் கூறுவது மிக சிறப்பாக இருக்கும். அபிராமி அந்தாதி என்று எதற்காக வந்தது? இந்த அபிராமி பட்டனை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்கு முன்பதாக தாயே நீயே துணை திரைப்படத்தில் KG யேசுதாஸ் சித்ரா பாடிய ஒரு பாடல் கேள்வி. இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் காட்சியில் தோன்றும் அந்த நடிகரும் நடிகையும் யார்? இந்த பாடல் காட்சியில் தோன்றி நடிக்கும் நடிகர் நடிகை யார்? பாடலை கேட்கலாம்.

0: அந்த பாடல் தாயே நீ துணை திரைப்படத்தில் கே ஜே எஸ் ஆர் சித்ரா பாடிய பாடல். இந்த பாடலுக்கு முன்பு கேட்கப்பட்டிருந்த காட்சியில் தோன்றி நடிக்கும் நடிகர்கள் கேள்வி கேட்டிருந்தேன். இதற்கு சரியான விதியை தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த தேன்மொழி சமூகியும் மதுரை அழகரண்ணாவும் சிறப்பான முறையில் அளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான முறையில் இன்றைய நிகழ்ச்சியில் பக்தி பாடல்கள் உங்களுக்காக தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு பாடலை உங்களுக்காக வழங்க உள்ளேன். இந்த பாடலை பற்றி கூற வேண்டும் என்றால், நமது சகோதரி விஜயகுமார் அவர்கள் பொதுவாக அவர்களின் இதயராக, அதாவது காட்சியடை வரும் கீதத்துக்கு முன்பு தினம் ஒரு அறிவிப்பாளர் என்ற நிகழ்ச்சி இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் பொதுவாக எப்பொழுதாவது அவர் வந்து பாடல்களை வழங்குவார். அந்த மாதிரி ஒரு முறை விஜயகுமார் அவர்கள் வரும்பொழுது ஒரு பாடல், இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல், இந்த பாடலை நினைவூட்டி இந்த பாடலை அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார்கள். நான் உடனடியாக தொலைபேசி மூலம் விஜய் சகோதரியை அழைத்து இந்த பாடலை அவர்கள் கேட்டதுக்காக அவருக்கு நான் பாராட்டு தெரிவித்திருந்தேன். அப்படி ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலை கேட்கும் பொழுது விஜய் மேடம் இந்த பாடலை வழங்கியது நமக்கு நினைவில் வரும். அந்த பாடலை தான் இப்பொழுது கேட்க போகிறோம். அது என்ன பாடல் என்று விஜய் சகோதரி இப்பொழுது நினைத்துக் கொண்டிருப்பார். அதற்கு முன்பு நான் உங்களிடம் முதலில் ஒரு கேள்வி ஒன்று கூறியிருந்தேன், துக்க நிவாரண அஷ்டகம். அதை இப்பொழுது என் சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அவர் அதை வழங்க கேட்கலாம். அதற்கு பிற்பாடு நாம் தொடர்ந்து பேசலாம். இப்பொழுது புவனேஸ்வரி அவர்கள் உங்களுக்காக அந்த அஷ்டகத்தை வழங்குகிறார்.
1: வணக்கம், சொல்றேன் கேளுங்க.

நேயர்களே, அற்புதமான அஷ்டகம் உங்களுக்காக இதை சகோதரி புவனேஸ்வரி அவர்கள் வழங்க கேட்டீர்கள். இப்பொழுது நாம் நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகரில் மனோகரன் அவர்களின் பாடல்கள் தான் வரவுள்ளது. அந்த நிகழ்ச்சியையும் கேட்டு பதிவிடுங்கள் நேயர்களே. இன்று 6 மாதம் வெள்ளிக்கிழமை, நமது சகோதரிகள் கோவில்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நாள். ஆனாலும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தனர். அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த விஜய் சகோதரி மற்றும் தேன்மொழி சகோதரி மற்றும் வளர்மதி சகோதரி மற்றும் சென்னை அம்பத்தூர் அகிதா சகோதரி ஆகிய சகோதரிகளுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, மதுரையில் இருக்கும் மாட்டுத்தாவணி அழகன் அண்ணா, இன்று அண்ணாவுக்கு சரியான கேள்விகள் சில கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் அண்ணாவுக்கு தீனி போடுவது போல நிறைய கேள்விகள் கேட்கப்படும் என்று அவர்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு பயணித்த மதுரை மாட்டுத்தவணி அழகன் அண்ணா அவர்களுக்கும், கீதனேசன் சார் அவர்கள் நமது நிகழ்ச்சியை வழங்குவதற்கு உறுதுணையாக இருந்த அவருக்கும், நிகழ்ச்சி தொகுப்பில் என்னோடு உறுதுணையாக இருந்து நிறைய திரைப்பட பாடல்களை, அரிதான பாடல்களை கூட நமக்காக எடுத்து அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ராமாவதம் மகிஷியா சகோதரி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. அதற்கு முன்பதாக நிறைவாக ஒரு திரைப்பட பாடல். இந்த பாடலைத்தான் முன்பு நான் கூறினேன். இது மிகவும் அரிதான ஒரு திரைப்பட பாடல், ஏறக்குறைய 20 வருடங்களுக்கு மேலான ஒரு திரைப்பட பாடல் தான். ஆனால் சமீபத்தில் இதை தினம்பர் அறிவிப்பாளர் நிகழ்ச்சியில் விஜய் சகோதரி அவர்கள் வழங்க கேட்டிருந்தேன். உடனடியாக அவரை தொலைபேசியில் அழைத்து இதுக்காக அவருக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தேன். அந்த பாடலை தான் இப்பொழுது கேட்க போகிறோம். நிகழ்ச்சியிலிருந்து நிறைவு செய்து மீண்டும் ஒரு இதே போன்ற சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர் கோவையத் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனைவி ஒரு மாணிக்கம், பாடியவர் சித்ரா. உங்களிடம் இருந்து விடைபெறுவர் எஸ் ராஜேஷ். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் சித்ரா மாக்குரலில் அழகாக ஒலித்துச் சென்றது. இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்று ஆடி மாதம் முதல் தேதியை முன்னிட்டு, முதல் வெள்ளிக்கிழமையும் முன்னிட்டு, இன்று ஒரு சிறப்பான ஒரு அம்மன் பாடல்கள் நம் சகோதரர் கோவை சேரன்வா நகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் வலம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணையே நேர் நெஞ்சங்களுக்கும், நில இயக்குனர் உடன்பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியில் உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயராகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:02. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ்

0: மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் இன்று பாரதி ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு, இயக்குனர் பாரதி ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் 16 வயதினிலே இந்த படத்திலிருந்து செவ்வந்தி பூ முடித்த சின்னக்கா, இதோ மலேசிய வாசுதேவன் சுசிலம்மா குரலில் இந்த பாடல். நம் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு அருமையான அழகான பாடலை கேட்டு ரசித்துவிட்டு வருவோம்.
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் மலேசிய வாசுதேவன் சுசிலாமா இருவரும் இணைந்து பாடிய பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் சோலச்சேரி விஜய் அரசுகுமார் அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் கைத்தட்டி பாராட்டியுள்ளார்கள். அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் மகிழ்ச்சி. அடுத்து கிழக்கே போகும் ரயில் இந்த படத்திலிருந்து மலர்களே நாதஸ்வரம். இதோ மலேசிய வாசுதேவன் ஜானகி அம்மா குரலில் இந்த பாடல்.

அழகான அருமையான இணைந்து பாடிய பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிடையர் சொந்தங்கள் அடுத்து இன்று இதை இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் இயக்குனர் பாரதி ராஜா பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இயக்கிய படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்தனுப்பிய கும்பகோணம் மனோகரண்ணா மற்றும் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து புதிய வார்ப்புகள் இந்த படத்திலிருந்து வான்மேகங்களே வாழ்த்துங்கள். இதோ மலேசியா வாசுதேவன், ஜானகி அம்மா குரலில் இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். வான்மேகங்கள் வாழ்த்துங்கள் என்று வாழ்த்துச் சென்றது நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் மல்லேசியா வாசுதேவன் ஜானகி அம்மா குரலில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். தேன்மொழி அவர்கள், மிக இனிமை இந்த பாடல், அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இனிமையான இசை தந்த உள்ளத்திற்கு நன்றி. மனதை தொட்ட பாடல் என்றும், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. விஜய் அரசுக்குமார் அவர்கள், வான்மேகங்களே வாழ்த்துங்கள் பாடுங்கள் என்ற ஒரு இந்த பாடலை அழகாக பதிவிட்டு உள்ளார். சிறப்பு, சூப்பர் சூப்பர், நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து சிகப்பு ரோஜாக்கள். இந்த படத்திலிருந்து நினைவோ ஒரு பறவை, இதோ ஜானகி அம்மாவுடன் கமலஹாசன் இருவர்களும் இணைந்து பாடிய பாடல்.

அழகான அருமையான பாடல். ஏதோ ஒரு பறவை ஏதோ ஒரு நினைவில் பறந்து சென்றது. நம் இதய ராகம் நிகழ்ச்சியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள். சிகப்பு ரோஜாக்கள் படப்பாடல் மிகவும் இனிமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து புதுமை பெண். இந்த படத்திலிருந்து கண்ணிலே சிக்காதையா காணாங்குருவி. இதோ இந்த பாடல் இளையராஜா குரலில்.

இருந்த வேடன் இங்கே கண்ணி வச்சான் அருவிகள பெண் குருவி சிக்கிடுமா அது மந்திரத்தில் சொக்கிடுமா பெண் குருவி சிக்கிடுமா அது மந்திரத்தில் சொக்கிடுமா.

சீதமகள் அழுத கணக்கு சேகமங்கு நிறைய இருக்கு, இன்னும் அது முடியவில்லை. வழக்கு வழக்கு தான் எங்க ஊரு பொண்ணு அப்போதே சூரியனை கட்டி.

அழகான அருமையான பாடல். இளையராஜா குரலில் பாடல் ஒலித்துச் சென்றது. கானாங்குருவி விட்டுவிட்டு பறந்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் ஐயா, அருமையான பாடல் கேட்க கேட்க ஆனந்தம், சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், அருமையான பாடல் என்றும். தேன்மொழி சகோதரி அவர்கள், சரியான பாடல், ஸ்டார் வழங்கி பாடல் இனிது, நன்றி என்றும் பாராட்டி அருமையான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு வாழ்த்துக்கள், நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து நம் இயக்குனர் அவர்கள், சிறுநீராக கல் கரைவதற்கு நல்லது, சிறுநீராக கல் கரைவதற்கு நல்லது, சூப்பர் என்று அந்த பாடல் வரிகளை குறிப்பிட்டுள்ளார். சிறப்பு. இளையராஜா அவர்களின் குரல் பாடல் அழகு, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் விஜய் அரசகுமார் அவர்கள். கீதநேசன் இயக்குனர் அவர்கள் போட்ட ஒரு பதிவுக்கு, என்ன இது சிறுநீராக கல் கரையும் என்று ஒரு பதிவை போட்டுள்ளார் நம் விஜய் அரசகுமார் அவர்கள். அடுத்து இயக்குனர் அவர்கள், பார்த்தா குறிஞ்சிக்கிட்ட வந்தா நெருஞ்சி, அந்த நெருஞ்சி முள்ளு சிறுநீரக கல்லை கரைக்கும், அதற்காகத்தான் அந்த பதிவு. சூப்பர் சூப்பர், அழகான பாடலை கேட்டு அழகாக பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வணக்கம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் புதுமை பெண் படத்திலிருந்து அற்புதம். பாடல் என்னை மெய்மறக்க வைத்தது. கண்ணியில் சிக்காதையா காணாங்குருவி பாடல் அருமை. இந்த பாடலை கேட்ட அன்னாருக்கு வாழ்த்துக்கள் என்று ஒரு அழகான ஒரு பதிவை தனிப்பக்கத்தில் அளித்துள்ளார்கள். சிறப்பு சிறப்பு, வாருங்களையா, நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். கடலோர கவிதைகள். கடலோர கவிதை இந்த படத்திலிருந்து பள்ளிக்கூடம் போகாமலே. இதோ இந்த பாடல் கங்கை அமரருடன் பிரசாந்த் பாடியிருப்பார் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிந்தால் கங்கை அமரருடன் யார் பாடியது என்று பதிவிடுங்கள் நேய சொந்தங்களே. இதோ கடலோர கவிதை படத்திலிருந்து பள்ளிக்கூடம் போகாமலே இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான ஒரு துள்ளலான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், பார்த்தா புரிஞ்சிக்கிட்ட வந்தா நெறிஞ்சி என்று ஒரு பதிவு வந்ததல்லவா. சிறுநீரகத்துக்கு கல், சிறுநீரகத்தில் கல் இருந்தால் கரையும், அதற்காக தான் அந்த பதிவு நம் இயக்குனர் போட்ட பதிவு. அதற்கு விஜய் அரசகுமார் அவர்கள், முல்லை எப்படி சாப்பிட முடியும் என்று ஒரு போட்டுள்ளார். முல்லை சாப்பிட வேண்டியதில்லை, ஏதோ அவரே விளக்கம் கொடுத்து விட்டார். மிக்சியில் போட்டு அரைத்து வடிகட்டி சாப்பிடலாம். அதனுடைய முள், அதனுடைய இலை, காம்பு, வேர் எல்லாமே வைத்தியத்துக்கு உதவும். அது சாப்பிட்டால் நல்லது என்று சாப்பிடுவார்கள். ஒரு நம்பிக்கை தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளவோ வைத்தியம் பார்க்கிறோம், இது ஒரு நாட்டு வைத்தியம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுதும் நம் கிராமத்தில் அந்த வைத்தியம், அந்த நோய் இருப்பவர்களுக்கு. நன்றி. அடுத்து ஒலித்த பாடலுக்கு பள்ளிக்கூடம் போகாமலே பாடல் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார் விஜய் அரசகுமார் அவர்கள். இயக்குனர் கீதநேசன் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. தேன்மொழி அவர்கள் சிறப்பான பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள் பள்ளிக்கூடம் போகிறார் போய்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் படித்து பாஸ் ஆவாரோ இல்லை ஃபெயில் ஆவாரோ அவருக்கு தான் தெரியும் வெளிச்சம். நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார் மகேஷ் தம்பி அவர்கள், நன்றி. விஜய் அரசகுமார் கைத்தட்டி பாராட்டியுள்ளார் ஒலித்த பாடலுக்கு. தேன்மொழி அவர்கள் உற்சாகமான பாடல் தேர்வு செய்த உள்ளத்திற்கு நன்றி, மகிழ்வும் அன்பும் நன்றியும் என்று பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி போட்ட பதிவுக்கு விஜய் அரசகுமார் வந்துட்டாரு வா நம்ம மகேஷ் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் ஒரு மாணவிகளை கண்முன் கொண்டு வந்துள்ளார் குரூப்பாக. இந்த பாடலுக்கு ஏற்றால் போல் ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி ஆடி பாடி இருந்தால் பள்ளிக்கூடத்தில் எப்படி படித்து பாஸ் ஆகிறது, அதுதான் முன்னாடியே பாடிவிட்டார் போல அந்த பாடல். கீதநேசன் நம் இயக்குனர் ஐயா அவர்கள் மகேஷ் போட்ட பதிவுக்கு என்னையாவது எத்தனையாவது படிச்சிருக்கீங்க ஐயா என்று ஒரு பதிவு. அவர் நிறைய படிப்பு படிச்சிருப்பார், நமக்கு சொல்ல மாட்டார். சூப்பர். அடுத்து நான் பள்ளிக்கூடம் போக ரெடி ஆயிட்டேன், ரெடியா, ரெடி டு ஸ்கூல் அப்படி என்று எப்படியா கவுந்து படுத்துக்கொண்டு புக்கு மேலே தலையை ஆட்டிக்கொண்டு பாடலை ரசித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் எங்கேருந்து விளங்கும்? சிறப்பு சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இனிய பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடல்கள் நம் நிகழ்ச்சிகள் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி. இயக்குனர் ஐயா அவர்கள் என்ன இது சிறுநீரக கல் கரையும் என்று ஒரு சந்தேகத்துடன் விஜய் அரசகுமார் கேட்டுள்ளார். எறும்பு சாப்பிட்டா கூட கல் கரையும். ஐயோ, இது என்ன கொடுமையடா சாமி, என்னை காப்பாற்றுங்கள் இந்த இருவர்களிடம் இருந்து. அடுத்து மகேஷ் தம்பி எத்தனையாவது படிச்சிருக்கீங்க ஐயா அப்படி என்று போட்டதற்கு காட் ஹைட்டை, ஐயோ ஏதோ ரொம்ப பெரிய படிப்போல இருக்கு, சரி சரி அப்படி படிங்க சூப்பரையா என்று நம் கீதநேசன் ஐயா அவர்களும் பதிவிட்டுள்ளார் அவர் போட்ட பட்டப்படிப்புக்கு. சூப்பர் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, அடுத்து மண் வாசனை, இந்த வடத்திலிருந்து ஆனந்தம் தேன் சிந்தும் பூஞ்சோலை, இதோ மலேசிய வாசுதேவன் ஜானகி அம்மா குரல் இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. மலேசியா வாசுதேவன், ஜானகி அம்மா குரலை. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஐடிஐ பட்டதாரி நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் மண் வாசனையை மண்ணை கிளறி கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அந்த படத்தில் மண் வாசனை, அந்த படத்தில் மண்ணை கிளறி கொண்டிருக்கின்றார்கள். கிளறுங்க, எதுனா கிடைக்குதா பார்க்கலாம், கிடைச்சா எனக்கும் பாதி நன்றி. அடுத்து இயக்குனர் அவர்கள் கீதநேசன் அவர்கள் ஆனந்த தேன் சிந்தும் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள் ஆஹா ஆஹா ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை அழகு பாடல் மனோகர் அண்ணா தேர்வு அருமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஐடி பட்டதாரி மகேஷ் தம்பி அவர்கள் அந்த மண்ணை கிளறி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, அதை நம் இயக்குனர் அவர்கள் என்னையா குச்சி விளையாட்டா என்று ஒரு பதிவு. ஆமாம், இப்போவும் பாதி நிறைய பேர் அந்த விளையாடுவாங்க. எதிருக்கு எதிர உட்கார்ந்து கொண்டு மண்ணை சேர்த்து ஒரு குச்சியை அதற்குள்ளே தள்ளிட்டே போய் ஏதோ ஒரு இடத்தில் வைத்து விட்டு அங்கே ஒரு இரண்டு கையை போட்டு அந்த மண் மேல அடிப்பாங்க. எதிர இருக்கிறவங்க அந்த மண்ணை கலறிக்கிட்டே வரணும். குச்சி அவங்களுக்கு கிடைச்சாக்க அவங்க ஜெயித்தாங்க, இல்லை போட்டவங்களே ஜெயித்தாக்க இவங்க ஜெயித்தாங்க. அப்படி ஒரு விளையாட்டு. இது சூப்பரான விளையாட்டு தான் இப்பொழுது ஞாபகத்துக்கு கொண்டு வந்த நம் இயக்குனர் கீதநேசன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். சூப்பர். அடுத்து தேன்மொழி அவர்கள் நீங்கள் பதிவிட்ட பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள் அழகான பாடல் இதயராகம் பூஞ்சோலையில் தேன் சிந்தும் பாடல்கள் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு நன்றி. தேன்மொழி அவர்கள் பாடல் இனிது நன்றி என்றும் பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள் கைத்தட்டி சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் பட்டதாரி ஐடிஐ படித்த பட்டதாரி மகேஷ் தம்பி அவர்கள் ஆனந்த தேன் சிந்தும் பூஞ்சோலை இதுதானோ அழகு அழகு சூப்பர் பூஞ்சோலை. இது என்ன ஒரு பதிவு என்று தெரியவில்லையே. என்னோட மோதிரம் காணாமல் போய்விட்டது கீதநேசன் ஐயா அவர்கள் மோதிரம் காணாமல் போயிடுச்சான், கண்டுபிடிங்க மகேஷ். இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே படையெடுத்து வருவோம் அங்கே நாகர்கோவிலுக்கு. அழகாக அவருடைய மோதிரத்தை கண்டுபிடித்து கொடுத்து விடுங்கள். அடுத்து விஜய் அரசகுமார் அவள் கிச்சு கிச்சு தாம்பாளம் அந்த விளையாட்டுக்கு பெயர். ஆமாம், நான் அதை மறந்து விட்டேன், இவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஓ, எல்லாம் வந்து அந்த சின்ன சிறுவர்களாக இருந்த பொழுது விளையாடிய ஒரு விளையாட்டு தான் இப்பொழுது நினைவுக்கு வந்தது. சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பி கீதநேசன் ஐயா நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க அப்படி என்று அந்த மோதிரத்தை கொடுத்துருக்கிறார். கொடுங்க கொடுங்க, அவருடைய பொருளை அவரிடமே கொடுத்து விடுங்கள். அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டம் கருத்தமாறன்பட்டி அபிமன்னன் அவர்கள் ஒலித்த பாடல் ஒலித்தது. இந்த பாடல் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல், கேட்க கேட்க இனிமையாக இருந்தது என்று ஒரு அழகான ஒரு பதிவு இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு. சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு இன்று இதயராகும் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் இயக்குனர் போன மாதம் நம்மை விட்டு பிரிந்த இயக்குனர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இயக்கிய படங்களிலிருந்து ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் இதயராகும் நிகழ்ச்சியில். பாடல்களை தனிப்பக்கத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள் பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களும் அவருடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 3:51. அடுத்த பாடலுக்கு செல்வோம். கடல் பூக்கள் இந்த படத்தில் ஆடு மேயுதே ஆடு மேயுதேன்னு வரும் இந்த பாடல். இதில் வந்து 4 பாடகர்கள் குரல் கொடுத்திருப்பார்கள். இதில் ஏதாகில் ஒரு பாடகர் யார் என்று கண்டுபிடித்து பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ கடல் பூக்கள் படத்திலிருந்து ஆடு மேயுதே ஆடு மேயுதே இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் 4 பாடகர்கள் பாடியிருப்பார்கள். அதில் ஒரு பாடகர் பெயரை கண்டுபிடியுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ பாடலுக்கு செல்வோம்.

அழகான அருமையான பாடல். ஆடு மேய்ந்து விட்டு சென்று விட்டது நம் விதை ராகம் நிகழ்ச்சியில். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இதற்கு ஒரு கேள்வியை நான் கேட்டிருந்தேன். இந்த பாடலில் 4 பாடகர்கள் பாடியிருக்கின்றார்கள், அவர்கள் யார் என்று குறிப்பிடுங்கள் நேயர் சொந்தங்களே என்று அழகாக பதிவிட்டுள்ளார்கள் நம் சொந்தங்கள். மகேஷ் தம்பி அவர்கள், சத்யா கிருஷ்ணராஜ் மற்றும் அகிலா ஸ்ரீதரம் கிருஷ்ணராஜ், விஜய் அரசகுமார் அவர்கள் ஸ்ரீனிவாஸ் என்றும், அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள் உன்னிமேனன் ஸ்ரீனிவாஸ் என்றும் அழகாக அந்த 4 பாடகர்களை குறிப்பிட்டுள்ளார்கள். சிறப்பு சிறப்பு, சூப்பர் சூப்பர், சிறப்பு சூப்பர் சூப்பர். இதுதான் நம் நேர்.

அதே கால்தான், ஒன்றரை ஆட்டுக்கும் அதே கால்தான், எத்தனை கால் இருக்கும் அதே கால்தான். இதற்கு ஒரு விளக்கம் கொடுங்கள் நேயர்களே. நம் இயக்குனர் கீதரேசன் ஐயா அவர்கள் போட்ட ஒரு அந்த கேள்விக்கு அழகாக பதில் அளியுங்கள் பார்க்கலாம். எட்டு ஆட்டுக்கு எத்தனை கால், ஒன்று ஆட்டுக்கு எத்தனை கால் பார்க்கலாம். இதோ நம் இயக்குனர் போட்ட பதிவுக்கு அழகாக பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. எந்தெந்த ஆட்டுக்கு எத்தனை கால் என்று பார்ப்போம். சூப்பர் சூப்பர். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் படித்த பட்டதாரி ஐடிஐ படித்த நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், ஆடு மேயுதே என்று ஆடை வீட்டுக்குள் ஆட்டிக்கொண்டு பாடி இருக்கின்றால், ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே எடுத்துன்னு வாங்க, ஒரே வெட்டு பச்சையம்மன் கோயில் வெட்டி சமைத்து சாப்பிடுவோம். சிறப்பு சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், ஆடு மேயுதே பாடல் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். இயக்குனர் அவர்கள், பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள். அடுத்து எங்கள் ஊர் ஆடு இப்படித்தான் தண்ணி குடிக்கும், அட கடவுளே நாய் தான் அப்படி குடிக்கும், உங்கள் ஆடு கூட இப்படி தான் குடிக்குமா, சரி பரவாயில்ல எப்படியே குடிக்கட்டும். இந்த பதிவு நம் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் பட்டதாரி ஐடிஐ படித்த ஒரு பட்டதாரி போட்ட பதிவு இது. சிறப்பு. அகில ஸ்ரீதர் அவர்கள், ஆடு மேயுதே அழகான பாடல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். மகேஷ் தம்பி அவர்கள், நான் சிறுவனாக இருந்தபோது கேட்ட கேள்வி, எட்டரை ஆட்டுக்கு ஒரே கால், ஒரே கால் இல்லை, அது அது கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுக்கணும் பார்க்கலாம். விஜய் அரசுகுமார் அவர்கள், நாகர்கோவில் மகேஷ் சொல்வார் நம்ம ஊர் பேரை காப்பாற்றுங்க என்று. பார்க்கலாம் பார்க்கலாம், யார் காப்பாற்றுகிறீர்கள் என்று. நம் கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு அழகாக பதில் அளியுங்கள் பார்க்கலாம். எட்டு ஆட்டுக்கு எத்தனை கால், ஒன்று ஆட்டுக்கு எத்தனை கால் பார்க்கலாம். சரி, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். கிழக்கு சீமையிலே இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியமுடன் ஒரு பெண் குரல், இதோ இந்த பாடல் கேளுங்கள். அந்த பெண் குரல் யார் என்று பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. கிழக்கு சீமையிலே இந்த படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்களுடன் ஒரு பெண் குரல், இதோ இந்த பாடலை கேளுங்கள். அந்த பெண் குரல் யார் என்று பதிவிடுங்கள். இதோ பாடலுக்கு செல்வோம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இந்த பாடலுக்கு எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஐயா அவருடன் பெண் குரல் யார் என்று கேள்வியை கேட்டிருந்தேன். அதற்கு அழகாக பதிலளித்த தேன்மொழி அவர்களும் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் சூப்பர் சூப்பர் சசிரேகா என்று பதிவிட்டுள்ளார்கள். நன்றி, வாழ்த்துக்கள் உங்கள் இருவருக்கும். அடுத்து ஆடு மேயுது, இந்த ஆடு மேய்க்கிறது இன்னும் போகவில்லை, இன்னும் சபரி வானொலியில் என்ன சொல்வது, மகேஷ் ஒலித்த பாடலுக்கு தேன்மொழி சிறப்பான பாடல் அருமை என்றும் பாராட்டியுள்ளார்கள், சூப்பர் என்றும் விஜய் அரசகுமார் அவர்கள் பாராட்டியுள்ளார்கள். நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் 2.5 ஆட்டுக்கு 2, 1.5 ஆட்டுக்கு 4 கால் என்று கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு போட்டுள்ளார்கள். இதெல்லாம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. 8.5 ஆட்டுக்கு 2 கால், 1.5 ஆட்டுக்கு 4 கால் என்று விஜய் அரசகுமாரும் போட்டுள்ளார். அது எல்லாம் என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று தெரியவில்லை. கண்டுபிடிப்போம், கண்டுபிடிப்போம், கூடிய சீக்கிரம் விடை வந்துடும். மகேஷ் தம்பி அவர்கள், நான் கண்டுபிடித்து விட்டேன், 4 கால். எப்படி அது விளக்கமாக சொல்ல வேண்டும் அல்லவா? 1 ஆட்டுக்கு 4 கால் சரி, அது எப்படி அவர் போட்ட பதிவுக்கு 8.5 ஆட்டுக்கு 8 தழையை தின்னுது இல்லையா, சாப்பிட்றது இல்லையா ஒரு ஆடு, அதற்கு எத்தனை கால், 8 ஒரு சாப்பாடு சாப்பிட்ற ஆட்டுக்கு எத்தனை கால், அது 4 கால். அதேபோல் 1 ஆட்டுக்கு 1 மழையோ ஏதோ வருது, ஒரு ஓரத்தில் ஒட்டிக்கொள்கிறது, அந்த ஆட்டுக்கு எத்தனை கால், அதுக்கும் 4 கால் தான். இதுதான் அந்த பாடலுடைய விளக்கம். அவர் நம் கீதநேசன் ஐயா போட்ட பதிவுக்கு 1 ஆட்டுக்கு எத்தனை கால், 8 ஆட்டுக்கு எத்தனை கால் என்ற ஒரு பதிவு. அழகு, சூப்பர் சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், 8, 1 என்பது வட்டார மொழி, என்னுடைய உன்னுடைய என்பதாக அர்த்தம் அர்த்தம் கொள்ள வேண்டும். 8, 1 என்பது வட்டார மொழி, என்னுடைய உன்னுடைய என்பதாக அர்த்தம் கொள்ள வேண்டும் என நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் யாருடைய ஆடாக இருந்தாலும் 4 கால் தான். சூப்பர் சூப்பர் அகிலம்மா, இதுதான். பணக்கார ஆடாக இருக்கட்டும், ஏழைப்பட்ட ஆடாக இருக்கட்டும், அது வெட்டுப்பட்டு சிவலோகம் போகிற ஆடாக இருந்தாலும் சரி, 4 கால் தான் ஒரு ஆட்டிற்கு. சிறப்பு, சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், நான் கண்டுபிடித்து விட்டேன், இதுதான் உங்கள் ஊர் ஆடா, வார்த்தை கண்முன் கொண்டு வந்து ஆடாம், ஆடுங்கள் ஆடுங்கள், சிறப்பு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் போட்ட பதிவுக்கு நம் இயக்குனர் அவர்கள், ஆடு மேயுதே தழை எட்டாது, அப்போது 2 காலை தூக்கி உணவு உண்ணும், அப்போது 2 கால் மற்றதும் தரையில் இருக்கும், மழைக்கு ஒதுங்கி ஆடு ஒதுங்கி 1.5 இருக்கும், அப்போது 4 கால். எப்படியோ ஒரு அப்படி நானும் எனக்கு தெரிந்ததை நான் சொல்லிவிட்டேன், நம் இயக்குனர் அவர்களுக்கும் தெரிந்ததை சொல்லிவிட்டால் 2 கரெக்டாக தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். சரி, பரவாயில்லை, ஏதோ ஒரு கால் வந்துவிட்டது, பரவாயில்லை. தேன்மொழி அவர்கள் இந்த பதிவுக்கு சூப்பர் சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். விஜய் அரசகுமார் அவர்கள், நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர் கண்டுபிடித்து எங்கள் ஊர் பேரை காப்பாற்றி விட்டார் மகேஷ், அவர்களுக்கு சூப்பர் சூப்பர், என்ன வார்த்தை கண்டுபிடித்தார், வாத்துக்கு 4 கால், ஆனால் 4 கால் சொல்லிவிட்டார், 1 ஆட்டுக்கு 4 கால் சொல்லிவிட்டார், அது சிறப்பு, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, அடுத்து இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் அவர்களுடைய தொகுப்பில் நம் இயக்குனர் காலம் சென்ற நம் இயக்குனர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இயக்கத்தில் வந்த ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது நம் இதய ராகம் நிகழ்ச்சி. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நிலையத்தில் நேரம் 4:09. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. அடுத்து நிறமாறாத பூக்கள். இந்த படத்திலிருந்து முதல் முதலாக காதல் டூயட் பாட வந்தேனே, இதோ எஸ்பி பாலசுப்பிரமணியம் ஜானகி அம்மா குரல். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்பதற்கு முன்பாக இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் என் அருமை அண்ணாவை தான் மாட்டிவிட வேண்டும் என்று நினைத்தேன். அவர் என்னை மாட்டிவிட்டார், நீங்களே நடத்துங்கள் என்று. ஆனால் இந்த பாடலுக்கு எப்படி விளக்கம் அவர் கொடுத்திருப்பார் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்களே இந்த பாடலுக்கு விளக்கம் கொடுங்கள் நம் மனோகர் அண்ணா அவர்களுக்கு.
நிறமாறாத பூக்கள் படத்தில் முதல் முதலாக காதல் டூயிட் பாட வந்தேன் என்ற பாடலுக்கு எஸ்பி பாலசுப்ரமணிய ஜானகி இருவர்களும் இணைந்து பாடியுள்ளார்கள். நம் மனோகர் அண்ணா அவர்களுக்கு என்ன நீங்கள் வாழ்த்து போகிறீங்க, இல்லை வேறு என்ன சொல்ல போகிறீங்க அவர் அனுப்பிய பாடலுக்கு? இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல். என் அருமை அண்ணா தொகுத்து அனுப்பிய பாடல். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள் விஜய் கண்முன் கொண்டு வந்து யோசித்து கொண்டிருக்கின்றார். இந்த காதல் டூயட்டுக்கு என்ன செய்யலாம் என்று. சரி, எதுவும் செய்ய வேண்டாம், அவர் பார்த்துப்பார். நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் அவர்கள் நோ டூயிட் சாங், ஒன்லி ஸ்டேட் சாங்ஸ் என்று சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அதற்கு தேன்மொழி அவர்கள் என்ன இப்படி ஆயிட்டு இருக்கு என்று, என்னவென்று தெரியவில்லையே, அவர் ஆங்கிலத்தில் வந்து விட்டார் என்று நம் இயக்குனர். பரவாயில்லை, வரட்டும், எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் உளறுகிறேன் மனோரமா இங்கிலீஷில், அவ்வளவுதான். அதற்கு இயக்குனர் அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவுக்கு என்ன இப்படி ஆயிட்டுரு என்று போட்டதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு என்று பாராட்டிவிட பதிவு. சரி, வேண்டாம், என்னால் சிரித்தால் இரும்பல் வருகிறது. பரவாயில்லை, நகைச்சுவையான ஒரு பதிவு தான், சூப்பர் சூப்பர். அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள் முதல் முதலாக காதல் டூயிட் பாட வந்தேனே ஆஹா ஆஹா செம பாடல் தேர்வு செய்த மனோகர் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி, வாழ்த்துக்கள், சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து விஜய் கீதநேசன் அவர்கள் விஜய் அரசகுமார் அவர்கள் போட்ட பதிவு, இவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், காதல் டூயிட் எல்லாம் பாடியிருப்பார்கள் போல், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் அருமையான பாடல் தேர்வு செய்த மனோகர் அண்ணாவுக்கு வயதானாலும் மனது எளிமையாக இருக்கும் என்று இந்த பாடல் தேர்வு செய்துள்ளார். அருமை, நன்றி அருமை அண்ணா, இதுதான் உண்மை சகோதரி. அவர் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் பேசும் பொழுது பார்க்க வேண்டுமே, அவர் என்னென்ன கலாய்ப்பார் என்று எனக்கு தான் தெரியும், அந்த அளவுக்கு பேசுவார், சிறப்பு. அவரிடம் ஒரு அரை மணி நேரம் பேசினாலே நம் உடம்பில் இருக்கும் எல்லா ஒரு நோய்களும் பறந்து விடும், அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையான ஒரு பேச்சாளர் நம் மனோகர் அண்ணா அவர்கள். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் விஜய் அரசகுமார் பாட்டை பார்த்தீங்களா, நான் சொல்லலை பாடுறாங்க பாருங்க என்று பாராட்டியுள்ளார். ஏனென்றால் இந்த பாட்டுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டிருக்கின்றார்கள், அடடா ஆஹா அருமை என்று நம் விஜய் அரசகுமார் அவர்கள். அதற்கு இந்த பதிவு நம் இயக்குனர் அவர்கள் போட்டிருக்கார், தமிழே தகராறு. ஆமாம், எனக்கு தமிழே தகராறு, நான் ஆங்கிலத்தில் என்ன பேசுவது. பரவாயில்லை, ஏதோ ஓரளவுக்கு உளறி கொண்டிருக்கின்றேன், மன்னியுங்கள். நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, பாருங்க காதல் டூயிட்டு பாடிட்டாரு, இப்போ அந்த நிலாவை பிடிக்க போகிறார். யாரு? நம் மனோகர் அண்ணா அவர்கள். உங்களுக்கே தெரியும் அது என்ன படம் என்று, நான் சொல்ல வேண்டியது இல்லை. இதோ அந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒழித்துச் சென்றது முதல் மரியாதை படத்திலிருந்து. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள்

0: பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அகிலா ஸ்ரீதர் அவர்கள். காதல் டூயிட் பாடி சென்ற காதலர்கள் வாழ்க வளமுடன் என்று பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. கீதநேசன் ஐயா அவர்கள் இயக்குனர் அவர்கள், இங்கு சிலருக்கு மட்டுமே முதல் மரியாதை ஏனோ தெரியவில்லை என்று ஒரு பதிவு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் இயக்குனர் முதன் முதலாக டூயிட் பாடியிருப்பாரோ என்று ஒரு பதிவு. தேன்மொழி அவர்கள் இயக்குனர் அவர்கள் போட்ட பதிவு, நீங்கள் ஒரு புரியாத புதிர் சார் என்று ஒரு பதிவு. அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு நம் இயக்குனர் அவர்கள், கொஞ்ச நாட்களுக்கு முன்பு இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் செத்துவிட்டாரே என்ற ஒரு பதிவு. இவர் வந்து அதான் தேன்மொழி சொன்னது போல் ஒரு புரியாத புதிர் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். அவ்வளவுதான், நாம் தான் அதை கொஞ்சம் புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் சிறப்பு. இங்கு விஜய அரசகுமார், இங்கு சிலருக்கு மட்டுமே முதல் மரியாதை ஏனோ தெரியவில்லை, தெரியல என்றது புரிந்தது என்று ஏதோ புரிந்து கொண்டார்கள், பரவாயில்லை. நம் விஜய அரசகுமார் அவர்கள். அகிலா ஸ்ரீதர் நிலாவைத்தான் கையில் பிடிச்சு காதல் கீதம் இனிய பாடல் பதிவு என்று பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து தேன்மொழி அவர்கள், பாடல்கள் அனைத்தும் சிறப்பான பாடல்கள், தேர்வு அருமை, பாடல்களை தொகுத்து வழங்கிய நமது பதிவுகளையும் சிறப்பாக சிரிப்போடு படித்தார்கள். அனுசியா அக்கா நன்றி. நான் எங்கே இன்னும் சிரிச்சிருந்த இரும்பில் தான் வந்திருக்கும், ஓரளவுக்கு தான். கீதநேசன் ஐயா அவர்கள் அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு, யாரெல்லாம் நிலாசோறு சாப்பிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தான் சாப்பிட்டுருப்போம். இப்பொழுது நிலாசோறு எங்கே கிடைக்கின்றது? நிலவை பார்க்க இயலவில்லை சரியாக. தேன்மொழி அவர்கள், நிலாசோறு யாரெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா, நான் நிலாவை பார்த்து கொண்டே தான் சாப்பிட்டேன். சூப்பர் சூப்பர், நன்றி. ஒழித்த பாடலுக்கு விஜய அரசகுமார் வேற லெவல் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் இளையராஜாவை கண்முன் கொண்டு வந்துள்ளார். தேன்மொழி அவர்கள் மனதை வருடும் கீதங்கள் என்று மகிழ்ச்சி என்றும் ஜானகியை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள் தேன்மொழி போட்ட பதிவு, என்ன நிலாசோறு சாப்பிடவில்லையா, என்ன கொடுமை முருகா என்று ஒரு பதிவு, நகைச்சுவையான பதிவு. சொன்ன போல நம் கீதநேசன் ஐயா அவர்கள் புரியாத புதிர்தான் நமக்கு கிடைத்தது, சிறப்பு. சரி நேயர்களே, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய என் அருமை அண்ணா அவர்களுடன் ஒரு சிறு உரையாடல். அண்ணா
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர்.
0: வணக்கம் வணக்கம். உங்களை நான் மாட்டியுடன் பார்த்தேன், நீங்க தப்பிச்சிட்டீங்க, என்ன மாட்டி விட்டுட்டீங்க. இந்த பாட்டுக்கெல்லாம் இதுதான் போட்டு வாங்குறத, முன்ன போய் பின்னாடி காலம் வாடுற வழி
1: இதுதான்.
0: ஏதானா சொல்லுங்க, தங்கச்சி தானே சொல்றீங்க. பேசுங்க பேசுங்க.
1: பட்டதாரி
0: கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்த ஐடிஐ பட்டதாரி,
1: அப்புறம் கோவை ராஜேஸ்வரி, அப்புறம் பரமத்தி.
0: ஆமா ஆமா,
1: அவருக்கருடைய மரமாக எல்லாருக்குமே சிறப்பான வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அழகா பாட்டெல்லாம் எடுத்து கொடுத்தீங்க, நல்லா படிச்சீங்க, விரும்பாம சொல்லாம பாட்டெல்லாம் கொடுத்தீங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான பாராட்டுக்கள். ஏன்னா சிறப்புனாக்கா சிறப்பு மருந்து வாங்கி கொடுத்தாக்கா
0: இதுதானே வேணாங்கிறது. அண்ணா தனிப்பட்ட முறையில் எப்படி அண்ணா இருங்க, தனிப்பட்ட முறையில் எப்படி பேசுறோமோ அதே போல லைவ்லயும் பேசுறீங்களே, இது நியாயமா? அண்ணா
1: நன்றி
0: நன்றிங்களா, நன்றி நன்றி நன்றி. என்ன நேயர்களே, இப்படித்தான் இவரும் ஒரு புரியாத புதியதான் எனக்கு கிடைத்த வரம். என் மனோகர் அண்ணா அவர்கள் சிறப்பு அழகாக நம் நிகழ்ச்சியை பற்றி உரையாடி சென்றார்கள். நாம் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இதோ நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். க கருத்தம்மா இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல் சொன்னலதா குரலில்.

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. கருத்தம்மா படத்திலிருந்து பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள், இந்த நிலா சோரை விடுவதாக இல்லை நம் கீதநேசன் ஐயா அவர்களும் தேன்மொழி அவர்களும். நிலா சோறு சாப்பிடவில்லையா என்ன கொடுமை முருகா என்று தேன்மொழிக்கு நம் இயக்குனர் போட்ட பதிவுக்கு தேன்மொழி அவர்கள், புளிசோ கீதநேசன் ஐயா அவர்கள், புளிசோறு தக்காளி சோறு என்று இருக்கு, அவர்களுடன் அது என்ன நிலாச்சோறு என்று ஒரு பதிவு. நிலாச்சோறுனா நிலவில் பார்த்து வெளியில் நிலவை பார்த்து ரசித்து கொண்டே சாப்பிடுவதுதான் நிலாச்சோறு என்று சொல்வார்கள். எங்களுக்கு தெரிந்தது தான். அதற்குதான் அந்த சகோதரி நிலாச்சோறு நானும் சாப்பிட்டுள்ளேன் என்று ஒரு குறிப்பிட்டுள்ளார். நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், இயக்குனர் அவர்கள், நிலா என்று பெயர், நிலா என்று யார் பெயர் வைத்திருக்கிறார்களோ அவர் சோறு கொடுத்தால் அது நிலா சோறு, சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். நிலான்றவங்க நம்ம வீட்டில் இருந்தே அவங்க சோறு கொடுத்தா நம்ம வாங்கி சாப்பிட்லாம், அடுத்த வீட்டு நிலா வந்து நம்ம வீட்டில் சோறு கொடுத்தா அவங்க வீட்டில் சும்மா இருப்பாங்களா? நம் வாங்கி தின்றவங்க மண்டையும் புலப்பாங்க, அவங்க கையும் உடைப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க. சிறப்பு சிறப்பு. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், சூப்பர் சாங் என்றும் நிகழ்ச்சிக்கு கற்பூரம் தீபாராதனை கொடுத்து ஆர்த்தி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு என்று. அடுத்து நம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த நாகர்கோவில் மகேஷ் அவர்கள், ஐடிஐ பட்டதாரி அவர்கள், வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றார் போல இருக்கு, அதனால் நான் வேலையில் இருப்பதால் பதிவு செய்ய இயலவில்லை என்று, நான் வேலையில் இருப்பதால் பதிவு செய்ய இயலவில்லை என்று பதிவிட்டு உள்ளார்கள். பரவாயில்லை தம்பி. அதற்கு இயக்குனர் அவர்கள், கேளுங்கள் ஐயா அது போதும், சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து பச்சைக்கிளியை கொண்மன் கொண்டு வந்தால் இப்படி கூட இருக்குமோ, இந்த பெரிய பச்சைக்கிளியா? சரி சரி, இது எப்படி எந்த கூண்டில் அடைப்பது என்று தெரியவில்லை. ஒரு ரூமை எடுக்கணும் போல இருக்கு, அதுக்கு சின்ன கூண்டுலாம் தேவையில்லை, பெரிய ஒரு ரூமில் தான் அடைக்கணும் இந்த பச்சைக்கிளியை. பச்சைக்கிளி பாடும் பாட்டு சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் நம் மகேஷ் தம்பி அவர்கள். விஜய் அரசுகுமார் அவர்கள், அடடா ஆஹா என்று ஒலித்த பாடலுக்கு பின்பாட்டாக பாடிக்கொண்டு பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள், சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், கும்பகோணம் மனோகர் ஐயா அவர்களுக்கு என் மனம் நிறைந்த நன்றிகள், பல பல பல கோடிகள் என்று சூப்பர் என்று வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி. கீதநேசன் ஐயா அவர்கள், மிக்க நன்றி என்றும் வாழ்த்தியுள்ளார்கள், நன்றி. விஜய் அரசகுமார் சாகுல் அமித் சுஜாதா பாடிய பாடல் சிறப்பு என்று, நான் இதற்கு இந்த கேள்வி கேட்க வேண்டும் தான் இருந்தேன், அதற்குள்ளாக அண்ணா வந்து என்னை குழப்பி விட்டார்கள். இரும்புலுக்கு சிறப்பாக சாப்பிடுங்க, சிறப்பாக நடத்துங்கன்னாரு, அதில் அந்த அவர்களுடைய பெயரை யார் என்று கேட்கலாம் என்று இருந்தேன், அந்த பாடகர்கள் பாடிய குரல் யார் என்று. நீங்களே பதிவிட்டு உள்ளீர், சிறப்பு சிறப்பு சகோதரி, வாழ்த்துக்கள். தேன்மொழி அவர்கள் நன்றி என்றும் இதையணைந்த வாழ்த்துக்கள் என்றும் கைகூப்பி வணங்கி உள்ளார்கள் நிகழ்ச்சிக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேய நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இதுவரை நம் சபரி வானொலியில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் சொந்தங்களுக்கும், நிலை இயக்குனர் மற்றும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அரிசியா. நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வணக்கம். ஒவ்வொரு நேரம் என் தொண்டையை அடைத்து கொண்டிருக்கின்றது, நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை, மன்னியுங்கள். சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் மன்னிக்க வேண்டும் சொந்தங்களே. நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 7 மணி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி வரம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேயர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் டெய்லர் பாக்கிலிசிங் பேசுறீங்களா?
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கீங்க. இந்த ஜானகி அம்மா நினைவாக அந்த பாட்டை எடுத்து
0: வச்சேன். அந்த நினைவாகவே பாட ஆரம்பிங்க.
1: சரிக்கா. கனவு செய்ய சன்னம்பச்சாம்

சந்திக்க தென்னை சந்தித்தடங்கே சந்தித்த

மறந்துட்டேன்.

0: அருமையா பண்ணீங்க மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க. அழகான பாடல், சிறப்பு, நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் விருதுநகரில் இருந்து டெய்லர் பாக்கியலட்சுமி அவர்கள் அழகான ஒரு பாடலை சிறப்பாக அருமையாக பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் மேம்.
1: புவனேஸ்வரி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம் மேம், நீங்க நல்லா இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம், நல்லா இருக்கோம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஓகே மேடம்.

கைவந்த தவ செல்வமே, மேல் மருவத்தோரில் வளர் மரகதமே, குலமகளிரே செகின்ற

0: வா வா, ரொம்ப அழகாக பாண்டிங்க மேம். எவ்வளோ அழகாக பாண்டிங்க தெரியுமா? அழகான பாடல், சேலஞ்சிங் சாங், ஆனால் கஷ்டமான பாட்டு தான். ரொம்ப அழகாக பாண்டிங்க.
1: தேங்க்யூ மேடம்,
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி.
1: மேடம்,
0: வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றி.
0: ஓகே
1: ஆ ஓகே மேடம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். இவ்வளோ அழகாக அந்த வாணிஜெயராம் சாங்கு செம்மையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இன்றைக்கி ஆடி வெள்ளி ஆரம்பிச்சிருக்குது, மாதம் ஆரம்பிச்சிருக்கு, சிறப்பாக பண்ணாங்க. அதனால் ஒரு அம்மன் பாடலை அருமையாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்கார பச்சை நிறத்தை உடையவளாம். ஆங்காரி பெற்றிட்டு நீங்கள் சொல்லி கீழிருந்தோல மிக காட்டும்
0: சிறப்பா பண்ணீங்க சார். அம்மன் பாடல் களை கட்டிக்கிட்டு இருக்கு நம்மளோட சபரி சபரியில. பாட்டு ஒன்று பாடட்டுமான என்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அழகான பாடல்களை பாடி அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க சார். அம்மன் பாடல் நன்றி, வாழ்த்துக்கள். ஆமா ஆமா ஆமா சார், ஆமா சார், சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் செமனார் கோவிலிருந்து குணசேகரன் அவர்கள் அழகான ஒரு அம்மன் பாடலை சிறப்பாக பாடினார், ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம்,
3: ராஜேஸ்வரி.
0: நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்,
0: நானும் நல்லா இருக்கேன் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
3: தாமரை போகிறது தில்மோகன்
4: நிழல் கொண்ட தாமரைக்கும் எங்கள் தேவி முகம்.

நதியாய் பாயும் தண்ணீராலே அபிஷேகம், தினம் 40 கோடி நறுமலராலே அலங்காரம், நதியாய் பா

0: மோகம் அந்த ஆதிசக்தி கருமாரியாலயம் பாடு தரும். ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை போ எங்கள் தேவி முகம்.
1: சிறப்பு மேம், அழகு பாடல். எப்படி தான் செலக்ட் பண்ணுவீங்களோ மேம், உங்க குரலுக்கு ஏத்த மாதிரி பாட்டை செலக்ட் பண்றீங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம், ரொம்ப அழகா பண்ணீங்க. கொஞ்சி கொஞ்சி பேசுறவங்க தமிழ் என்ன ரொம்ப கவர்ந்து இழுக்குது. சிறப்பு மேம், இந்த சிரிப்பு அதுக்கு மேல. நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். இவ்வளோ அழகான அவங்க குரலில் இந்த பாடலை பாடினாங்க. செம்மையாக இருந்தது. ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை பூ, அம்மன் பாடல் சிறப்பு, அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் தேன்மணி முருகன் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க சூப்பரா இருக்கோம். பாடுங்கள்.
2: ஆயுள் வெள்ளிக்கிழமையே சூப்பரா போய் அம்மனுக்கு இது பண்ணிட்டு வந்தீங்க.
1: ஆமா ஆமா, காலையில நல்ல மனசு திருப்தியா நல்லா இருந்துச்சு சாமி
2: கும்பிட்டு. அம்மன் பாடலாம் கேட்கும்.
1: ஆமா ஆமா ஆமா,
2: பாடலாம். அம்மன் பாடல் தான்.
1: ம், பாருங்க.
2: ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாறி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாறி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு. கூடியவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு, கூடியவளை கும்பிடுவோர்க்கு கோடி நன்மைகள் பாரு. ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு, ஆடியில் அவளை கொண்டாடி ஆயிரம் நாமங்கள் கூறு. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, மேற்காட்டில் குடியிருக்கும் வேட்பிளைக்காரி ஊர் வந்த குறை தீர்க்கும் கோவிந்தமாரி, மேற்காட்டில் குடியிருக்கும்

படியடக்கும் பரமசிவன் மாறி, பாரெல்லாம் படியடக்கும் பரமசிவன் மாறி, பாடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, குங்குமத்தில் குளித்து நிற்பாள் குங்குமக்காரி, மஞ்சளுடன் நிறைந்திருப்பாள் மங்களமாரி, குங்குமத்தில் குளி

0: நின்றால் அணைத்திடு வாழ்வாரி, அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி, அன்னை போல காத்திடுவாள் ஆனந்த சுகுமாரி. ஆடி வெள்ளிக்கிழமை அன்று அம்மனுக்கு மஞ்சள் காப்பு, ஆதிசக்தி கருமாரி அம்மனுக்கு அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு, அழகிய மஞ்சள் காப்பு.
1: அருமையா பாண்டிங்க மேம், அழகான பாடல், சிறப்பா பாண்டிங்க.
2: நன்றி,
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும், அழகா பாடுறீங்க.
2: வாய்ப்பு கொடுத்தீங்கல்ல, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லணும்ல.
1: நன்றி மேம், நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு அம்மன் பாடல் எடுத்து சிறப்பாக அருமையாக அழகாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: வணக்கம், அன்புள்ள சபரி எஃப்எம் அன்பு நன்றிகள் உங்களுக்கு அனைவருக்கும் இரவு வணக்கம்.
1: நன்றி மேம்.
3: சிரஞ்சி, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இப்பதான் கிடைச்சீங்க.
1: அப்படியா, கிடைச்சிருச்சுன்னு நினைங்க. அப்புறம்
3: இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன்.
1: பேரை சொல்லுங்க, ஊரை சொல்றேங்க, உங்களை அறிமுகப்படுத்தி. நல்லா இருக்கீங்களா மேம்?
3: ஏதோ உங்க தயவால நல்லா இருக்கு.
1: பாடுங்கள் உங்கள் பாடுங்கள்.
3: ஓகே. தென் பாண்டி சீமே தெம்மா

காக்கையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி வருகையிலே வந்த வெள்ளோ நெஞ்சிலே வந்த வண்டினா கேட்ட வரோ வந்து நீ தந்தருங்க சின்ன சின்ன பூனாட்டு செய்வது பாட்டு சிந்தரா பாடுது பொண்ணு மணி தேரு நான் பூட்டி வச்ச பாரு கட்டி என்ன தேரி நீ அங்க வந்து சேரு வெத போட்டு அது விளையாச்சு நீ வாய வழி பார்த்து ஆசையில பட்டி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சனா பூவாய் தன்னுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொண்ணுனா ஜாதி முல்ல கண்ணினா நாட்டு கண்ணனி காட்டு வந்துதான் கூறவில்லை கூறப்பட்டு கேள நீ வாங்கி வரும் வேலை போடு ஒரு மாலை நீ சொல்லு அந்த நாள ஏன் ஜாமி நான் காத்திருக்க என்ன ஏந்த நீ தானே அசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வச்சனா பூவாயி.

0: ஆசையில கட்டி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சனா பூவாய். வாய்ப்புக்கு நன்றி.
1: ஆஹா, இவ்வளவு அழகா பாடுவீங்களோ நீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: பை பை. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் பாண்டிச்சேரியில் இருந்து. பாண்டிச்சேரின் போது ஒரு மாதிரி வருது சவுண்டியான்னு தெரியல. பாண்டிச்சேரியிலிருந்து சிவரஞ்சனி அவர்கள் அழகாக செம்மையாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா வரம் தா பிருந்தாவனம்

இயங்காத பூமி நீயறியா செய்தியில் மேல் எங்கள் கிருஷ்ணசுவாமி.

வராது போவாயோ வாசுதேவனே, வந்தாலே வாழும் இங்கு இஞ்சீவனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா.

0: வாமனன் போல் தோற்றம் கொண்டு வளைந்து வளைந்து நின்றாய். நரநலர்ந்த சிம்மமாகி ஹிரணியனை கொண்ட ராவணன் தன் கை கொண்ட ராவணன் தன் தலையை கொய்ய ராமனாக வந்தாய். கண்ணனாக நீயே வந்து காதலும் தந்த இன்று உன்னவராரம் ஒவ்வொன்றிலும் நான் உன் தாரம்மானே. உன் திருவடி பட்டால் திருமணமாகும் ஏந்திழுகிறேனே. மயில் பேலி சூடி நிற்கும் மன்னவனே, மங்கைக்கு என்றும் நீயே மனவாழனே. முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா. உசுரோடு இருக்கானா பெற்ற பிள்ளையேனோ இன்னும் தகவல்களே. வானத்திலிருந்து வந்து குடிப்பான் சொன்னா கேளுங்க அசடுகளே. வானத்திலிருந்து வந்து குடிப்பான் சொன்னா கேளுங்க அசடுகளே. வாட வாட கோவிந்தா கோபாலா முகுந்தா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா, வரம் தா வரம் தா பிருந்தாவனம் தா வனம் தா. சாரி மேம், நன்றி
1: மேம். உங்க வீட்டுக்காரர் நினைச்சு இப்படி பாடிட்டீங்க என்ன மேம்?
0: அதனாலதான்
1: அப்படித்தான் அப்படித்தான், அதனாலதான் ஒழுங்கா பாடலையா?
0: நன்றி.

0: பார்க்கின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், சபரி வானொலி வழங்கும் டக்குன்னு பாட்டு கட்டாயிருக்கோம்ல. பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து கவிதா முகுந்தன் அவர்கள் அழகான ஒரு முகுந்தனை பாடினார்கள். சிறப்பாக இருந்தது பாடல், அருமையாக பாடினாங்க, குரல் ரொம்ப இனிமையாக இருக்குது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: பாடுங்கள்.

0: அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம், சந்தனத்தை பூசி வரும் மாங்காட்டு நீலியம்மா, குங்குமத்தை அள்ளி தந்து குறி சொல்வார் சூழியம்மா, புன்னநல்லூர் மாரியம்மா புகழ் பாடுவோம், அங்கு பொங்கரசம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம், புன்னநல்லூர் மாரியம்மா புகழ் பாடுவோம், அங்கு பொங்கரசம் எடுத்து வந்து பொங்கல் போடுவோம், தில்லையாடும் காளியம்மா காளியம்மா தில்லையாடும் காளியம்மா, எல்லை தாங்கும் தேவியம்மா, கரும்பு வில்லை தாங்கும் என்னையம்மா, என்னை காக்கும் மாரியம்மா, எங்கள் அன்பு மாரியம்மா, அம்பிகையை கொண்டாடுவோம், கருமாறி அம்பிகையை கொண்டாடுவோம். நன்றி.
1: ஹலோ,
2: ஐயோ ஏன் மேம் வரைய வரிசைட்டு இருந்தாலும் ஓடுது மேம், என்ன செய்யறது
3: தெரியல மேம். நீங்க நல்லா பண்ணீங்க.
0: சாமி தந்த பூங்கரதோ நிலையாக நிலைக்க வைக்கும், நிலைச்சதெல்லாம் படிக்க வைக்கும், உண்மையில வச்ச குறி உண்மையில வச்ச குறி.

0: பாவெல்லாம் வாழ்த்துத்தான் சேர்க்கட்டும், வாழ்வி வளமையாகட்டும்.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் திருச்சி லதா உமாகாந்தன் அவர்கள். அருமையா ஒரு பாட்டு எடுத்து சிறப்பா பாடினாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியிலிருந்து கற்பகவள்ளி ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நலமா இருக்கோம், நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நாங்க நலமா இருக்கோம் மேம். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சபரி வானொலி அனைத்து பாடும் உள்ளங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்து.
1: நன்றி, நன்றி மேம், நன்றி.
2: நல்லதுங்க. ஒரு அம்மன் பாட்டு.
1: ம், பாருங்கள்.
2: ஆடும் கரகம் எடுத்து ஆடி வரும் அம்பிகை உங்குகளை பாடி வருவோம். ஆடியிலே பூஜை வைத்து அடிபணிவோ. ஆலயத்தின் வாசலிலே கூடி மகிழ்வோ. பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம். பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம். தங்க

நீ உனக்கு பொங்கலிடுவோம், பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், சமயபுரம் சக்தி உன்னை போற்றி வருவோம், சந்தன கரகம் எடுத்து ஆடி வருவோம், சமயபுரம் சக்தி

வேப்பிலை கரகம் எடுத்து வணங்கி வருவோம், பூவால் கரகம் எடுத்து ஆடி வருவோம், பூலோக மாறி உனக்கு மாலையிடுவோம், வெள்ளி கரகம் எடுத்து ஆடி வருவோம், கண்ணபுர சூழி உந்தன் அருள் பெறுவோம், வெள்ளி கரகம் எடுத்து ஆடி வருவோம், கண்ணபுரம் சூழி உந்தன் அருள் பெறுவோம், நபமலை

பூலோகம் ஆறி உனக்கு மாலையிடுவோம், தங்க

0: சக்தி பராசக்தி.
1: அருமையா பண்ணீங்க மேம், சூப்பரா பண்ணீங்க, அழகான பாடல, அருமையா இருந்தது உங்க குரல்ல. நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்க மேடம், நீங்க சீக்கிரம் பாருங்க.
1: நாங்கெல்லாம் லாஸ்ட்ல தான் பாடுவோம். கேளுங்க, நிகழ்ச்சியை கேளுங்க.
0: நன்றி,
1: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள். அழகான ஒரு அம்மன் பாடல், சிறப்பா இன்னைக்கு ஆடி வெள்ளி மாதம் தொடங்கின முதல் நாள் ரொம்ப சிறப்பாக போகுது. நம்மளோட பாட்டு ஒன்று பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி, பாடுகிற பாடல் எல்லாமே அம்மன் பாடல் தான், சிறப்பாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடுறாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் கோவையிலிருந்து பத்மா பேசுகிறேன்.
1: வரும்போது எப்படி இருக்கீங்கன்னு வரும்போது நானே பயந்துட்டேன், என்ன யாரு
2: இல்ல இல்ல பாட்டுல எல்லாரும் பாடுற பாட்டுல எல்லாரும் அப்படியே திகைச்சு போயிருக்கோம்ல, அதனால கேட்டேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும்.
1: அதே மாதிரிதான்
2: இருக்கும், வெள்ளத்துல எல்லாரும் மூழ்கி இருக்கோம், அதுவும் இன்னைக்கு அம்மன்
1: பாடலாம் மூழ்கி இருக்கும்
2: மூழ்கி இருக்கும், அதனால கேட்டேன் எப்படி இருக்கீங்க எல்லாரும், எப்படி இருக்கு இப்ப சூழ்நிலை அப்படின்னு.
1: திருப்பி எங்களை பக்தி வெள்ளத்துல மூழ்கடிக்க போறீங்க நீங்க, அப்படிதான் உங்களை எது பார்த்து ரிசீவ் பண்றேன்.
2: கண்டிப்பா
1: கண்டிப்பா.

விளக்கை ஏற்றி வைத்தோம் திருமகளே வருக, குல விளங்க எங்கள் வீட்டில் குழுவிருக்க வருக, அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலை மகளே வருக ஐஸ்வர்யம் தருக.

சமயம் அஷ்டமாசிஷ்டியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அஷ்டமாசிஷ்டியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலை மகளே வருக ஐஸ்வரியம் தருக, அலை மகளே வருக ஐஸ்வரியம் தருக. மாவிலையின் தோரணமும் மங்களத்தின்

0: தேங்க்யூ மேம்.
1: அருமை அருமை அருமை, ரொம்ப பக்தர்களுக்காக நீங்க உருகி பாடுறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா அவர்கள். அழகான அவங்க குரலில் அருமையான ஒரு பாடல் செம்மையாக பாடினாங்க. அம்மன் பாடல் சிறப்பு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ ஹலோ ஹலோ, யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், வாருங்கள், யார் எங்கிருந்து
2: அழைக்கிறார்?
3: மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினைப்புல வந்து வந்து போகுதம்மா என்னெல்லாம் வண்ணமுமா எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறணுமா உண்மையம்மா உள்ளதை நான் சொன்னேன் பொன்னம்மா சின்ன கண்ணே வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல திங்கள் வந்து காயும் போது என்ன வண்ணமோ நினப்புல எவரும் சொல்லாமலே பூக்களும் வாசம் வீசுதே

por

ചന്ദ്രസീണ്ടും പോവുകയെന്നവൻ

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியில் இருந்த சந்திரசேகர் அவர்கள் அழகான ஒரு பாடல் எடுத்து சிறப்பாக அருமையா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் இங்கிருந்து அழைக்கிறா?
1: வணக்கம்
0: சார். வணக்கம் சார், ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்கல்ல. நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களாம் நல்லா இருக்கோம் சார்.
1: கோயிலுக்கெல்லாம் போனீங்க?
0: ஆமா, காலையிலே இன்னைக்கு பொழுது விடிஞ்சதே கோயில்ல
1: தான்.
0: நீங்க போனீங்களா?
1: நம்மளுக்கு பக்கத்துல இல்ல, நான் போனா ஆட்டோ வச்சுக்கிட்டு போனோம்.
0: அப்படியா?
1: சரி, பாடுங்க
0: சார்.
1: ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். அம்மன் கோயில் கிழக்கால அம்மா வயல் மேற்கால நம்ம ஒரு நடுவால நிக்குதடி அடியே காற்று சன நம்ம கண்ணு தக்குதடி. அம்மன் கோயில் கிழக்கால அம்மா வயல் மேற்கால நம்ம ஒரு நடுவால நிக்குதடி அடியே காற்று சன நம்ம கண்ணு தக்குதடி. மூக்கதான் குருவி எல்லாம் மூக்கோடு மூக்கு வச்சு தளரு தூக்கதான் குருவி எல்லாம் தளருங்க பாசையில மூக்கோடு மூக்கு வச்சு முழு முழுன்னு பேசையில மலைய திறந்து விட்டா மலை தண்ணி நிறைஞ்சி வரும். மலைய திறந்து விட்டா மலை தண்ணி நிறைஞ்சி வரும். பார்த்திருக்க மஞ்ச காணி விளைஞ்சி வரும். அம்மன் கோயில் கிழக்கால அண்ணன் வயல் மேற்கால நம்ம ஒரு நடுவால நிக்கிறடி அடியே நாட்டு சனம் நம்ம கண்ணீர் சக்குறடி. அங்கார அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா அங்கார அம்மனுக்கு அடியில பொங்க வச்சா ஆயிரம் பாத்துக்கவர் அடி எடுத்து கொடுப்பாளே. சிங்கார சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் பிடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வரம் பிடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே. அம்மன் கோயில் கிழக்கால அண்ணன் வயல் மேற்கால நம்ம ஒரு அடுவால நிக்கீதடி அடியே நாட்டு சனம் நம்ம கண்ணு சொக்குதடி. நாட்டு சனம் நம்ம கண்ணு சொக்குதடி.
0: எங்க கண்ணும் அப்படி சொக்குது சார் நீங்க பாடுற பாடலை கேட்டு. எப்படி நிகழ்ச்சியா அவ்வளவு அருமையா நடத்துறீங்க? பாட்டெல்லாம் எந்த பாட்டுனாலும் அவ்வளோ அழகாக பாடுறீங்க சார் நீங்க. அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் சார்.
1: வாழ்த்துக்கள்.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் கும்பகோணம் எஸ். மனோகர் அவர்கள். அருமையாக ஒரு பாடல், சிறப்பான பாடல், ஒரு மாதிரி ரேர் சாங். அப்படி செலக்ட் பண்ணி எவ்வளோ அழகாக பாடுறாரு பாருங்கள், அழகாக பண்ணார், அருமையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

அடி மீனாட்சி நீ வந்தா நீ வாசம் அடிச்சும்

தெய்வத்தில் காகிதந்த செல்வநாயகி, புது தேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. சீக்கிரத்தில் காகிதந்த செல்வநாயகி, புது சேலக்காரி பூக்காரி தெய்வநாயகி. பத்திரகாளி ருத்ரகாளி பாரடி அம்மா, இந்த பாவி மகன்.

சபரி வானொலி வழங்கும் பாட்டுக்கொன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:01. எனது குரலில் ஒரு பாடல். பாளையத்தம்மன் திரைப்படத்திலிருந்து. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூடக்காரி, பாடி வந்தேன் பாடி வந்தேன் பாண்டியனார் தேவி, தேடி வந்தேன் தேன் வடிக்கும் பூ, நான் இருக்கும் கோயிலுக்கு. சாரி, என்ன சொதப்பிட்டேன். ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் அஞ்சு கூடக்காரி, பாடி வந்தேன்

தொட்டியத்தில் அழகத்தில்லையில் திருச்சி நகர் உறையூரில் காளி என்று கோயில் கொண்டு கொலுவிருக்கும் அம்மனும் நானே. பண்ணாரியில் சமயபுரத்து புஞ்சை வளர் தஞ்சையினில் மாறி என்று பெயர் படைத்து மக்களை காக்கும் அன்னையும் நானே.

கைகளில் சக்கரம் சங்கை, கொண்ட கோவிந்த ராஜனின் தங்கை, மார்சடை மீதினில் கங்கை, கொண்ட வள்ளலும் வள்ளிடும் நங்கை. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன்.

பம்பச்சத்தம் முழங்கும் வேளையில் பம்பரமா ஆடிக்கிட்டு பாவத்துக்கு நீங்கி வந்த பைரவி நான் பாரடி அம்மா. வேப்பஞ்சேலை இடுப்பில் கட்டுற வஞ்சியர்க்கு வாழ்வு தந்து வாழ வைக்க என்னை விட்டா வையத்திலே யாரடி அம்மா. கருங்கல் சிலைதான் எளிதானே நினைக்காதே, கொடுப்பத கொடுக்காம மறைச்சாயங்க நடக்காதே. பூவையே பூவையே கேளு நான் சொல்லுற சொல்லுற புத்தி, பூமியில் எதடி கூறு இந்த சக்தியை மிஞ்சிற சக்தி. ஆடி வந்தேன் ஆடி வந்தேன் ஆடி வந்தேன்.

0: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இனியும் சொந்தம் வருங்கள் வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? சார் பேசுங்க. கேக்கல
1: மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: ஆ நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கேன்.
0: உங்க பேரையும் ஊரையும் சொல்லுங்க.
1: என் பேரு பி கண்ணன், நங்கநல்லூர்.
0: ஓகே. ஆ
1: இன்னைக்கு நாதா சொல்லுங்க செயலி பாடினேன்.
0: ஆமா ஆமா தெரியும் சார். நீங்க இப்ப வேற பாட்டு பாடுங்க சார். ஆரம்பிக்கேன்.
1: வேற பாட்டுனா நீங்க வந்து சினிமா பாட்டு தான் பாடணுமா, பக்தி பாடணுமா?
0: எல்லா பாட்டும் பாடலாம்.

0: இன்னைக்கு எல்லாம் அம்மன் பாட்டு தான் ஓடுது.
1: ஓகே, நான் ஒரு ஆதிபரா சிட்டிங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு பாடி
0: பாடுங்க சார், பாடுங்க.
1: நாலாட்சி செய்து வரணும்,
0: சூப்பர் பாடுங்க.
1: அது வந்து ஆனந்தமேரி விராகம், திரையில பி சுசீலா அம்மா பாடி இருக்காங்க. அந்த பாட்டு நான் பாடிடுறேன், ஆரம்பிச்சிடலாமா?
0: பாடுங்க சார்.

மீனாட்சி எனக்கு கங்கை நீராட்சி செய்து வரும் வடகாசி தன்னில் விசாலாட்சி என்ற பெயர்.

0: ஆட்சி என்ற பெயர் வழக்கு. ஓனாட்சி பல்லவர்தம் ஒளிர் சோத்தியதத்தில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோராட்சி செய்து வரும் வள கோராட்சி பல்லவர்தம் ஒளிர் சோலை காஞ்சதத்தில் காமாட்சி என்ற பெயர் எனக்கு. கோலாட்சி தலைவிதற்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. கோலும் கோலாட்சி தலை எதிர்க்கும் மாரியம்மன் என்ற பெயர் கொண்டபடி காட்சி தந்தேன் உனக்கு. ஆரென்றும் நதி என்றும் ாலும் அது நீரோடும் பாய்க்கும். ஆரென்று நதி என்றும் ஓடைந்தாலும் அது நீரோடும் பாதை தன்னை கோரிக்கும். நிற்கும் ஓடுமாறி கரமாறி உருமாறி ஒன்று ஓம் சட்ட என உரைக்கும். நிற்கும் ஊர் பேர் மாறி கரு ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும். அவ்வளவுதான் மேடம், முடிஞ்சிருத்த.
1: சிறப்பா பண்ணீங்க சார். ஆனா உங்க போன்ல ஹை பிட்ச் வந்து கேட்க மாட்டேன் சார்.
0: ஆமா, என் போன்ல சரியா வர மாட்டேங்க. இருக்கேம்மா.
1: அப்படியா? அழகான பாடல், அருமை, நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் நங்கநல்லூர் கண்ணன் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல், அருமையா இருந்துச்சு. அழகா பாடினாரு, அருமையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வருங்கள், வணக்கம். யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க? ஹலோ சார், யார், எங்கிருந்து அழைக்கிறார்?
2: சொல்லுங்க.
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க பேரையும் முறையும் சொல்லுங்க.
2: ஜோதி பாண்டியன், புன்னநல்லூர் மாரியம்மன் கோவில், தஞ்சாவூர் மாவட்டம்.
1: ஓகே சார், ஓகே சார். பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: பாடுறமா. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்கதே அநேகம் நன்மையே, உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்கதே அநேகம் நன்மையே, உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே, கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். ஓ, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாளை வீசும் நல்ல சோலை தென்றல் காற்றிலே, ஆ நாளை வீசும் நல்ல சோலை தென்றல் காற்றிலே, பல விந்தையான வார்த்தை வீழும் காதிலே. விட்டு போன போது அழுத வள்ளி புதுமையான நிலையில் அள்ளிப்பூவை போல அழகை அள்ளி போடலாம். தொட்டு தேனை போல பேசினாலும் பேசலாம், கண்ணி சேற்றை வாரி வீசினாலும் வீசலாம். ஓ, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே, உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. அதம்மா,
1: இந்த பாட்டு நீங்க ஏற்கனவே பாடிருக்கீங்க சார். பதிபக்தி படத்துல இருந்து, மிலிட்டரியில இருந்து வீட்டுக்கு வந்ததும் இந்த பாட்டு பாடுவார்ல சிவாஜி. எவ்வளவு அழகான பாட்டு தெரியுமா, அருமையா பாடுனீங்க.
2: நல்லா இருக்கும் இந்த பாட்டு, ஞாபகம் இல்லை எனக்கு. கொஞ்சம்
1: பாடுங்க, பாடுங்க. உங்க உடம்பு பரவாயில்லையா சார்?
2: சாப்பிடலாமா? நல்லா இருக்கேன்.
1: உடம்பு பார்த்துக்கோங்க
2: நீங்களா
1: டாக்டர்.
2: இருக்கீங்களா?
1: ஆ, எல்லாம் நல்லா இருக்கும் சார்.
2: சரிப்பா, நன்றிப்பா.
1: ஓகே ஓகே, நன்றி.
2: என்னுடைய
1: ஆ,
2: வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: இது இவர் 14/8 அடுத்த மாதம் தான் பிறந்தநாள். அது சொல்லுங்க.
1: அப்படியா? அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார், பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
2: அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்
1: எங்க சபரி சார்பாக. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் குன்னநல்லூரில் இருந்த ஜோதி பாண்டியன் அவர்கள். அழகான ஒரு சிவாஜி பாடல், செம பாட்டு. அது வீடு நோக்கி ஓடி வந்த நம்மையே, என்ன அழகான பாட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை அடிக்கடி பாடுவார் அவர், நல்லா பண்ணார், அருமையாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறார்?
3: வணக்கம்,
1: எப்போ எதுக்கு இவ்வளோ ஸ்பீடு? என்னாச்சு என்னாச்சு என்னது?
3: மேலே வந்து கொண்டு இருக்கிறது சாமி ஊர்வலம் வருகிறது.
1: அப்படியா? ஆ, சீக்கிரம் பாடிடுங்க. நல்லா இருக்கீங்களா சார்?
3: ஆ, நல்லா இருக்கேன்.
1: ஆ, பாடுங்கள்.
3: சாமி எங்கும் கோவில் கொண்டால் ஆயிரம் கண்ணுடையால், சாமி ஒன்று உண்டு அவரான் ஆயிரம் கண்ணுடையால், சூளம் பாரு அகிலே தெரிவால் ஆயிரம் கண்ணுடையால், எல்லாம் வல்ல தாயின் மலே ஆயிரம் கண்ணுடையால், சூளம் பாரு அகிலே தெரிவால் ஆயிரம் கண்ணுடையால், எல்லாம் வல்ல தாயின் மகளே ஆயிரம் கண்ணுடையால், எல்லாம் வல்ல தாயே எங்கும் நீரெங்காயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நீரைந்தாயே, உன் திருநாமமே இங்கு பலகோரியே, அதில் எதை சொல்லி நான் அழைப்பேனோ, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நீரைந்தாயே. காமாத்ரி காயத்ரி முக்கண்ணி சாவித்ரி சரஸ்வதி காமேஸ்வரி ஈஸ்வரி தாரணி பூரணி புவனேஸ்வரி பரமேஸ்வரி ஜெகதீஸ்வரி அகிலாண்டேஸ்வரி பார்வதி ஆனந்தி மாதங்கி பஞ்சாட்சரி வேதாயி சுந்தரி பிறந்தரி ஹாதீஸ்வரி கௌமாரி வாராகி சாமுண்டி மகிஷாசுரமர்த்தினி உள்ளருகில் வேங்கை நன்றியுடைய சிம்மம் ஓரமுகமடிஷம் உனை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே நின்ற ஆட்டம், எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, உடுக்கை ஒளி ஓசை மணி விளக்கு பூசை கனவுருகி தாயே உனை வணங்காசை, உன்ன கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. ஸ்ரீதேவின் உண்மையே கவலையே அவளையே மங்கள் ஈசாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாலி ஸ்ரீ துர்கா நாராயணி பராமரி பகவதி மூகாம்பிகே வேதாந்தி மகேஸ்வரி அபிராமி முகேஸ்வரி புதேஸ்வரி அகிலேஸ்வரி வேதரூபிணி வேதேஸ்வரி சாரதே தேவேஸ்வரி வாகேஸ்வரி கடாலி உமா மகேஸ்வரி சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் இரல் துடைக்கும் ஆதிரி சூழினி நீய ஜகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே, சூளம் என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உறவும் ஐந்து சடையும் பூரங்களின் உருவகம் உருவாக்குவாய் பின்பு அழித்தாலும் என்பல் பக்தர்களை காப்பவனும் நீயே, எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே. வைஷ்ணவி கோமதி வீதாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி பைரவி ஓங்காரி சிவேஸ்வரி விசாலாட்சி மீனாட்சி ராஜேஸ்வரி ஜெயதேவி ஜெயேஸ்வரி ஜெகன்மோகினி இந்திராட்சி திரிபுரேஸ்வரி புராந்தகி பரிபூரணி பரமேஸ்வரி ஜெகம்பை குண்டலனி காராணி கருமாரி மகமாரி சிவமணி வீரேஸ்வரி தர்ம சம்வர்த்தினி அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் தரணமுந்தன் பாதம் அம்மா என காக்கரே ஒரு தனமாகுமா உடல் வருவாயே உலகாலும் காலி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வெள்ளி என்கிறி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும் உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடு தான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே தீர்த்தேஸ்வரி சந்திரேஸ்வரி அத்தேஸ்வரி அத்தேஸ்வரி சத்தியேஸ்வரி வீரேஸ்வரி ஜெயேஸ்வரி தத்தேஸ்வரி தர்மேஸ்வரி சத்தேஸ்வரி ஏகேஸ்வரி ஏகாட்சரி ராஜேஸ்வரி விஸ்வேஸ்வரி தீசேஸ்வரி தீரேஸ்வரி யோகேஸ்வரி பர்ணேஸ்வரி வாமேஸ்வரி காலேஸ்வரி ஏரேஸ்வரி மகாசக்தி காத்யாயினி ஜுவாமுகி அன்னபூரணி ஞானாம்பிகே அஷ்டலட்சுமி வலது கையில் சூவம் இடது கையில் கமரோகம் வில்வேல் சக்கரம் போடுவான் கொண்டே அவள் தோன்றுவான் சிங்கமுடுகின்றனே அன்னை அவள் தோன்றுவான் அந்த அன்னைக்குத்தான் இன்று பூஜை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே புத்திர நாமே இங்கு வர ஓடியே அதில் என சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே
1: சிறப்பு அருமையா பண்ணீங்க அம்மன் பாடல் ரொம்ப அழகா இருந்தது உங்க குரல்ல நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார் சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் அழகான ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான சாங் அது ரொம்ப அற்புதமா அருமையா பண்ணாரு அழகா இருந்தது நன்றி வாழ்த்துக்கள் அவருக்கு

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது 8:20. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச் சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும் தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலை இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலிசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.